5:46 நிமிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஏகாம்பரசனே எனும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் குரலில்.

5:53 FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அரை வரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
1: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவா.

0: அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பவை புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடுறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
5: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
2: அருள்மணி மாலை.

பக்தி பாடலின் வாயிலாக நம்மையும் ஆட வைத்து அந்த நர்தன விநாயகரின் அருள் கூறிய அந்த பாடலை பாடியிருந்தார் பெங்களூர் ஏஆர் ரமணி அம்மாள்.

வீரமணி ராதா குரல்களில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். வீரமணி சோமு இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. விவித் பாரதி வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

பி. சுசீலாவின் குரலில் அந்த சிவகாமியின் அருள் வேண்டி கேட்ட அந்த பாடலுடன் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் பாடல் ஒலிக்க கேட்டோம். அந்த அன்னையின் மூக்குத்தி என்பது யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது என்று கூறப்படுகிறது. நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் எல் ஆர் ஈஸ்வரி. கீத பிரியன் வரிகளில் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 6:22:35.

மின்மினியின் குரலில் லப்ளின் சாம்பிள் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் எஸ் சரளா மற்றும் குழுவினர் பாடியது. நாகூர் சலீம் வரிகளில், டி கே ராமமூர்த்தி இசையில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கே என் பாட்ஷா கமிட்டி 9 மாதம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், விக்டிம்ஸ் தான் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவர்கிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்ப வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: உள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டு இருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தாவேக்கா அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாயமலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாயமலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அனக்ரெகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷி பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 480

4 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டோறதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. இதுல வந்து புத்தம் புது பாடல்களோட கூட அந்த நாளோட சிறப்புகள் பற்றி சில தகவல்கள் நாம தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம், அதுக்கப்புறம் தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு, சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம், அதுக்கப்புறம் நீல வானத்துக்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம், இதை பற்றின சின்ன சின்ன தகவல்கள் நாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் படம் அதெல்லாம் எழுதி உங்களோட பெயர்கள்லாம் எழுதி அனுப்பிச்சு கடிதங்களை வாசித்து அதன் மூலமாக நீங்கள் விரும்பின பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்கு. நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வரக்கூடிய கேம் ஷோஸ் எல்லாத்துலேயுமே தொலைபேசி வழியாக நேயர்கள் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னாக்க அதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2952205353 இது ஒரு எண், 2838971 இது மற்றும் ஒரு எண். அதுக்கப்புறம் காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். ஸோ சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரும். மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980, 90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் தினந்தோறும் உங்களுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல உடனுக்குடன் அந்த பாடலை வானொலி மூலமாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு

வர்ணஜாலம், அதுக்கப்புறம் மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, அதுக்கப்புறம் 6:40 வந்து என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது, இரவு 7 மணிக்கு 7:25 இந்த 2 நேரங்கள்லையும் திரைகானம் இருக்குது, 7:30 வந்து நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் சரவணன்.

35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. Oh,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நம்மோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறச்சி காலை வந்து, அதுவும் திங்கட்கிழமை காலை அப்படிங்கிறச்சி, எல்லாருமே உற்சாகமாக இந்த வாரம் முழுக்க வந்து நமக்கு நல்ல விதமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு துவங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு உறுதியோடு நாம் இருந்தோம் அப்படின்னாக்க, நாம் எந்த பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பாதை தானாகவே நமக்கு வந்து தென்படும். அதோட கூட நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையில் தான் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு, நாம் எடுக்க போகிற முயற்சிகளில் நாம் எல்லாரும் வெற்றி அடைவோம் நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாக்க. கூடவே இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை தேசிய ஊட்டச்சத்து வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிவிகித உணவு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களம்தான் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம். அதாவது சரிவிகித உணவுகளான பால், முட்டை, புரதம் சத்து நிறைந்த உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள், உலர்ந்த பழங்கள், வைட்டமின்கள் சார்ந்த உணவு வகைகள், வைட்டமின்களால் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கவும், பல வகையான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஊட்டச்சத்து வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம்.
1: தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்களை தந்தவர் ஆர்ஜே கஜராஜன். நேர்களே, ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நாம் வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விவசாயத்துறை சார்ந்த பழனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய தமிழ் சொல் வந்து எதை குறிக்கிறது அப்படிங்கிற கேள்வியை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்கான விடை தெரியும் அப்படின்னாக்கா, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போய் நீங்கள் இதற்கான விடையை போடலாம். காலை 8 மணிக்கு இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறதையும், யார் யாரெல்லாம் சரியான விடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: உயிர் பிரிந்தாலும் இந்த உறுப்பு வாழும், உடல் அழிந்தாலும் உலகத்தை காண்பாய். இருக்கும் பொழுது வழிபார்த்து சென்றோம், இறந்த பின் வழிகாட்டியாய் செல்வோம் கண்தானம் செய்தால். நினைவுகளை காட்சிப்படுத்திய நம் கண்களை மண்ணில் புதைக்காமல் மற்றவர்களுடைய பார்வைக்கு பரிசளிப்போம். இறந்த பிறகும் இந்த உலகத்தை நம்மால் காண முடியும் கண்தானம் செய்வதன் மூலமாக.
1: தேசிய கண் தான இருவார அனுசரிப்பு குறித்த தகவல்களை எழுதி

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
2: டான்.
3: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
2: டான்.
4: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எஸ் எல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம். ஐக்கிய நாடுகள் சபையால் 2023 அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் செப்டம்பர் 7 சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள காவல்துறை அமைப்புகள் ஒன்றுபடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடக்கும் குற்றங்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு நாட்டுக்கு எளிதாக பரவும் தன்மை உடையதாக இருக்கின்றன. கடத்தல், பயங்கரவாதம், இணைய குற்றங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் காவல்துறை பிரிவு, இன்டர்போல் போன்ற அமைப்புகள் பல நாடுகளின் காவல்துறைகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்கி குற்றவாளிகளை பிடிக்கவும் எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கான சைபர் குற்றங்கள், கடத்தல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகள் ஆகிய சவால்களை எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம், பயிற்சி பகிர்வு, தொழில்நுட்ப உதவி ஆகியவற்றை திறம்பட வழங்குவதே சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பின் நோக்கமாகும். மக்களுக்கு நண்பனாக நின்று உலக அளவிலான அனுபவங்களை பெற்று தினமும் தங்கள் உயிரை பணயம் வைத்து சமூகத்தை பாதுகாக்கும் காவல்துறையின் தியாகத்தையும் கடமை உணர்வையும் இந்நாளில் போற்றுவோம். ஒற்றுமையே பலம் என்பதை நினைவு கூர்ந்து நாடுகள் இணைந்து நம்பிக்கையோடு கைகோர்த்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கும் இம்முயற்சிக்கு நாமும் துணை நிற்போம். சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினமான இந்நாளில் உலகெங்கிலும் உள்ள காவல்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்வது பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ சசி எழில்மணி.

வித் லவ் அப்படிங்கிற படத்துலேருந்து மனோஜ் கிருஷ்ணா, சுஷ்மிதா நரசிம்மன் இவங்களோட குரல்களில், மோகன்ராஜனோட வரிகளில், ஷான் ரோடனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

வித் லவ் அப்படிங்கிற படத்துலேருந்து மனோஜ் கிருஷ்ணா, சுஷ்மிதா நரசிம்மன் இவங்களோட குரல்களில், மோகன்ராஜனோட வரிகளில், ஷான் ரோல்டனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்ற தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறு கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறு கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறு கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறு கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990ம் ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறு கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்த

0: நடத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில் முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாஹி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டிட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமத் அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும், படாயூனில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: தாய் கிழவி அப்படிங்கிற படத்துலேருந்து சிவகார்த்திகேயனோட குரலில் கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிட்டுருக்குங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: சர்வதேச நீல வானங்களுக்கான தூய காற்று தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 7 தேதி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. காற்று என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் மிகவும் அவசியமானது. உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கூட சில நாட்கள் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட நம்மால் வாழ இயலாது. இருப்பினும் இன்று வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகை, குப்பைகளை எரிப்பது மற்றும் மரங்களை அழிப்பது போன்ற காரணங்களினால் காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது. காற்று மாசுபாடு மனிதர்களின் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. சுவாச கோளாறுகள், இதய நோய்கள் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கும் இது காரணமாகிறது. தூய்மையான காற்றை பெற நாம் அனைவரும் சிறிய மாற்றங்களை செய்யலாம். தேவையில்லாமல் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து செல்வது, பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துவது, குப்பைகளை எரிக்காமல் இருப்பது, அதிக மரங்களை நட்டு வளர்ப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்ற செயல்கள் காற்று மாசுபாட்டை குறைக்க உதவும். தூய காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கை, தூய வானம், அழகான எதிர்காலம். எனவே தூய்மையான காற்றை உருவாக்குவது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, நம் அனைவரின் பொறுப்புமாகும். நாம் இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் நாளைய தலைமுறைக்கு நீல வானத்தையும் தூய காற்றையும் வழங்கும். தூய காற்றை சுவாசிப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
1: நீல வானத்துக்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்.ஜே. நரேன்.

சிங் கீதம் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி அபிஷேக், ஆர்பி கிருஷாங், சரத் சந்தோஷ், சுனந்தன், நாராயணன், ரவிசங்கர், அரவிந்த் கார்னீஸ்வரன், தீபக், மொனிஷா மற்றும் பலர் பாடிய பாடல் கேட்டோம். இமயவரம்பன் பரணி வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில்

0: பராசக்தி அப்படிங்கிற படத்துலேருந்து ஷான் ரோடன் தி இவங்களோட குரல்களில், ஏகாதசியோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: விவத்பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 78 71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்க

உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்டே சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து பென்னி தயாலோட குரலில், விவேக்கோட வரிகளில், ரவி பஸ்ரூரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விவசாயத்துறை சார்ந்த பழனம் என்ற பண்டைய தமிழ்ச்சொல் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. நிறைய நேர்கள் விடைகள் போட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னாக்கா 8 மணிக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா சரியான விடை என்ன அப்படிங்கிறதையும், யார் யார் சரியான விடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்துறை சார்ந்த பழனம் என்ற பண்டைய தமிழ்ச்சொல் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஹரிணி இவதூரி குரலில், விஜயகுமாரோட வரிகளில், தர்ம தேஜாவோட இசையில், வெட்டு அப்படிங்கிற படத்துலேருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூலில் நாம் போட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, விவசாயத்துறை சார்ந்த பழனம் என்ற பண்டைய தமிழ் சொல் எதை குறிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வியாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய நேயர்கள் விடைகள் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உடையார் தோட்டம் ஜமுனா, ஏகாந்தம் ஹேமலதா, அதுக்கப்புறம் திருமழேசை கஸ்தூரி அருணாசேகர், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, டி நகர்லேருந்து ரமா ரவி அவங்க, அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து குணாலன் அண்ணாமலை, அதுக்கப்புறம் டி நகர் ரங்கராஜன் அவங்க, ஹேமலதா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், திருநின்ற ஊர் ஹிந்து தமிழன் ஜெயராம், ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, மணலி பெரிய சேக்காடு அவர் இரண்டாவது பதிவு போட்டார், ஓம் பிரகாஷ் அவங்க, குமணன் சாவடியிலேருந்து யாருது கருபா தமிழ் சாமுனி அப்படின்னு சொல்லிட்டு, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அதுக்கப்புறம் வந்து ஒரே நேரே நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காங்களா, அதனால் வரிசையில் யாரோட பேராது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. விச்சூர் ராஜி ராஜ்குமார் அவங்க, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, கமலா வரதன், மாலினி தேவி, அருணாச்சலம், ஹரிராம் அவங்க போட்டிருக்காங்க, சிவன் அருண், அதுக்கப்புறம் வந்து ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து சங்கர் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன், ரோசையா, பர்வதவர்தினி, ராஜமாணிக்கம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. வீரதுரை அவங்க அரியலூர்லேருந்து, வைத்தியநாதன் அவங்க, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மயிலை பட்டாபி அவங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு யார், ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், இதை தவிர பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் அவங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், வைரபாரதி ராஜேந்திரன் அவங்க, அதுக்கப்புறம் கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, இது மாதிரி நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. இதை தவிர இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ எல்லா நேயர்களுக்குமே மறுபடியும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்கா, பண்டைய தமிழ் சொல்ல இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வந்து நீர் சார்ந்த வயல் அப்படிங்கிற இடத்த தான் வந்து பண்டைய தமிழ் சொல்ல வந்து பழனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்கள்லாம் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நம்ம எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, டியர் ரதி அப்படிங்கிற படத்துலேருந்து எம் எஸ் ஜான்ஸ் ரூபெட்டோட குரலில், நவீன் பாரதியோட வரிகளில் ஜான் ரூபெட் அவரே வந்து இசையமைச்ச பாடல் இது.

0: நாம இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களை. நேரம் இப்போது 8:50.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானொலிகளில் வளமரும் நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். வழக்கம் போல இன்றும் உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானொலி தாளாட்ட வளமர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்கள். செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்கள். அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக, இது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவரது சிந்தனை. வெற்றி என்பது நமது இலக்கினை படிப்படியாக புரிந்து கொள்வதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன ஒரு லட்சியம், எந்த ஒரு இலக்கு வச்சுருக்கோமோ, நிர்ணயிச்சிருக்கோமோ, அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அதை நோக்கி நாம் செயல்படுறது தான் வெற்றி அப்படின்ற இந்த சிந்தனை வரிகளோட ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்மளுடைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி இந்த திரைப்படத்திற்காக மனோஜ்னா பாடிய பாடல் இது. விவேக் வரிகளில் தமன் எஸ் இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மாதவரம் திருவள்ளுவர் திரு விநாயகம் மதனகுமாரி அஜித் சங்கவி அஸ்வித் ரோஷன் தர்ஷன் சாய் தருண் சாய் பிரத்திகா கோவிலாம்பூண்டி செல்வகுமார் சந்தியா வர்ஷினி யாமினி மாதவரம் ஏகாந்தம் எழிலரசன் எழிலவன் எழிலோவியம் திருமணிசை ராஜசேகர் தனசேகர் குணசேகர் ஞானசேகர் அமுதாசேகர் அருணாசேகர் கொடங்கையூர் ராமு விஜயா விஜயகுமார் நந்தினி விஷால் நதியா.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் வேட்டவலம் குமார், விஜயா செங்கம், சுகுணா புனிதன், மானாம்பதி காஞ்சனா, அகிலன் மனோகரன், வானகரம் சாந்தி, விஜயகுமார் முகப்பேர்களுக்கு, பிரேமா கஜேந்திரன், போளூர் தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர் லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம் மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம் கிருஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டுத் தெருவிலிருந்து செந்தில்குமார். இந்த நேர்களின் விருப்ப பாடலாக காளிதாஸ் 2 இந்த திரைப்படத்திற்காக சாம் சிஎஸ் இசையமைத்தது. மோகன் ராஜன் வரிகளில், ஒலிக்கும் குரல் கபில் கபிலன்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 8:11:45. காலை நேர காற்றோடு கலந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம். வழங்கிக் கொண்டிருக்கிறது பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஹேஷம் அப்துல் வஹாப், ரவி ஜி இவர்கள் இணைந்து பாடிய பாடல். கார்த்திக் நீதா வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். பாடல் இடம்பெற்ற படம் அநீதி. விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், நாச்சியார் கோயில், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசிலிருந்து துரைபாண்டியன், காந்திமதி.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களை, நேரம் இப்போது 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: நேர்களை, நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து பகவந்த் கேசரி இந்த திரைப்படத்திற்காக ஒலிக்கும் பாடல் இது. மதன்குமார் இயற்றி தமன் எஸ் இசையமைத்தது. பாடியிருக்கிறார் AK ரமேஷ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், சிதம்பரம், வானக்கார தெருவிலிருந்து தங்கராஜ், சரோஜா, பாலாஜி.
3: அங்க ஓடுது பாரு.

0: பேர் என்ன?
1: விஜி.
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 5th.
0: எந்த ஸ்கூல்?
1: ராஜ் இன்டர்நேஷனல்.
0: அவ அப்பாவோட சடன் டெத் நியூஸ கேட்டு ஷாக்ல அட்டாக் ஆயிருக்கா. This is a kind of psychological problem. அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்தாலும் பானிக் ஆவாங்க. பட் 100% பாப்பாவை நீங்க ஸ்ட்ராங்கா வளர்க்கணும். இல்லைன்னா ஒரு பொம்பளை பிள்ளையா இந்த ஃபோபியாவோட நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்.

0: உங்களை நான் எப்படி கூப்பிடணும்?
1: எப்படி வேணாலும் கூப்பிடு பாப்பா. நண்பன்னு கூப்பிடு, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடு. உனக்கு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அப்பான்னு நினைச்சுக்கோ. எங்க இருந்தாலும் முன்னாடி வந்திருப்ப. அதோ அங்க பாத்தியா, ரெயின்போ, எல்லோ கலர் அம்மா,
0: அம்மா,
1: கிரீன் கலர் அப்பா.

உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் பெட்ரிக் ஜோ கும்பகோணம் மனோகரன் பாபுராஜபுரம் முகமது இக்பால் வேளாக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி இந்த நேர்களின் விருப்ப பாடல் டாடா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஜென் மார்டின் இசையமைத்து சத்யநாராயணன் கிடாக்குழி மாரியம்மாள் பிரார்த்தனா ஸ்ரீராம் இவர்களோடு இணைந்து பாடிய பாடல் இது.

0: 8:30 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய.
4: நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் ஹாய் நானா திரைப்படத்திற்காக. ஹாஷம் அப்துல் வஹாபி சேமித்து பாடிய பாடல் இது. பாடல் வரிகள் மதன் கார்கே, நரசிங்கப்பேட்டை ஐயப்பன், திருவேலிமிழலை சாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ், மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம். இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-295-2-0853 மற்றும் ஒரு எண் 2-8-3-8-9-8-7-1. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்

0: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு. அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் விருங்கம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து பூந்தரை கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகையிலிருந்து தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ். இந்த நேர்களின் விருப்ப பாடல் என்ன? ஜோ திரைப்படத்திற்காக விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளில் சித்துக்குமார் இசையமைத்தது. ஒலிக்கும் குரல் ஆனந்த் அரவிந்த் காசன்.

உள்ளம் முருக உருக நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், மதன் கார்கி வரிகளில் ஹாஷம் அப்துல் வஹாப் இசையமைத்து பாடிய பாடல் இது. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்திலிருந்து ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ரவிகார்டன், வீரச்சோழ வீரராகவன், அப்துல் ரவீஸ்கான், அப்துல் ரஹீம்கான், அப்துல் ரஃபேகான், கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, செய்யாறு வட்டம் குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, இந்த நேர்களின் விருப்பத்திற்காக இதோ வானலைகளில்

மக்கள் விருப்பத்தில் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமத், மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லக்ஷ்மி, இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் சுப்லாஷினி குரலில் உமாதேவி இயற்றியது, ஷான் ரோல்டன் இசையமைத்த பாடல். பாடலிடம் பெற்ற படம் வித் லவ்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. தீரா காதல் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் பாடியது. பாடல் வரிகள் மோகன்ராஜன், இசை சித்துக்குமார். விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன், நாற்றம்பள்ளி, வேப்பம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருமாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தோர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டையிலிருந்து சுரேந்தர் இந்திரா.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்,
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 9:20.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு இணைந்திருந்து நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஆம்னர்களே, இது உங்கள் கலகலப்பான கலக்கல் அரங்கம். வழக்கம் போல இன்றைக்கும் கலக்கல் அரங்கத்தில் நாம் தொலைபேசி வழியாக நேர்களை சந்தித்து ரொம்ப அழகாக நம்ம கேட்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு, அதுவும் பாடல்களில் இருந்து, பாட்டு புதிர் அப்படின்றதில் பாடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி பதில் ரொம்ப அழகாக நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறாங்க. அது பாடலை முழுமையாக கேட்கும்போது நிச்சயமாக அந்த பாடலுக்குள்ளே என்ன ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான பதிலும் அதுக்குள்ளே தான் இருக்குங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, எந்த தொலைபேசி எண்களில் வரணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு பாடலை கேட்போம், அந்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம். ஆனால் பாடலுக்கு அப்புறமா முயற்சிக்கக்கூடிய நேயர்களுக்கு எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது ஒரு நாள் ஒரு நேயர், ஒரு நாளைக்கு ஒரு நேர ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து அப்படி ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் வரும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செய்தியோட நாம் இந்த பாடலை கேட்போம். இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டுப்பதற்கான பாடல், எந்த தொலைபேசி எண்களில் வரலாம், என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாம் ரிலாக்ஸாக யோசிக்கலாம். சரியா?

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரலதா குரல்களில் அந்த பாடல் வந்தது. பிரைஸுடன் இயற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா.

சர்வத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளே, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த நேர்களோடும் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இப்போது நேர்கள் வந்து கலக்கல் அரங்கத்தில் இருக்கோம் இல்லையா. இந்த கலக்கல் அரங்கத்தில் வழக்கம் போல் இன்றைக்கும் நாம் பாட்டு புதிரில் தான் சந்திக்க போகிறோம். ஒரு பாடல், அந்த பாடலுக்குள்ளே அந்த பாடலை முழுமையாக கேளுங்க. அந்த பாடல் வரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு, அது வந்து ஒரு இலக்கிய செய்தியாக இருக்கலாம், அறிவியல் செய்தியாக இருக்கலாம், வாழ்வியலாக இருக்கலாம், இல்லை திரைப்படங்களுடைய பெயர், வேறு வேறு திரைப்படங்களுடைய பெயர் அந்த பாடலுக்குள்ளே பாடல் வரிகளுக்குள்ளே இருக்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதில் வரும், சரியா? சரி, அதை வந்து முழுமையாக கேட்டு முடித்த உடனே நம்ம அந்த கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம். இப்போது நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2952208535, இன்னொரு எண் 2838971, இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. 044 வந்து இணைப்பு எண்ணை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைபேசியில் ஒருவேளை இணைப்பு கிடைக்கல, இல்லை நீங்கள் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் இல்லையா, ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்றதுனால, ஒருவேளை நீங்கள் வேறு நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கீங்க, இல்லை ஒரு மணிக்கு பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி பதில் உங்களுக்கு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். பவத் பாரதி தமிழ் FM 102.3 இருக்கு இல்லையா.

0: நீங்கள் பதிவிட்டால் சரியான பதில் யாரெல்லாம் இதில் சொல்லியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர்களோடு நாம் பதிலுக்கான இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போது நாம் வந்து அந்த பாடல் என்ன, புதிர் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பாடல் என்ன அப்படின்றத நாம் கேட்போம். பாடலை கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் வந்திருக்கீங்க?
1: ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடி ராஜேந்திரன்,
1: சொல்லுங்கம்மா.
0: பாடல் கேட்டீங்களா? முழுமையா திருடா திருடா திரைப்படத்துல இருந்து கேட்டோம்.
1: ஆமா, சொல்லுங்க.
0: பாடல் கேட்டீங்களா ஐயா? முதல்ல

0: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் வந்திருக்கீங்க?
1: ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடி ராஜேந்திரன்,
1: சொல்லுங்கம்மா.
0: பாடல் கேட்டீங்களா? முழுமையா திருடா திருடா திரைப்படத்துல இருந்து கேட்டோம்.
1: ஆமா, சொல்லுங்க.
0: மனோக்குழுவினர் பாடியிருந்தாங்க, வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாடல்ல ஒரு அறிவியல் செய்தி இருக்கும், ஒரு சயின்டிபிக். அது என்ன அப்படி, எந்த வரிகள்ல அது வந்தது அப்படின்றத சொல்ல முடியுமா? அறிவியல் செய்தி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம், ரைசிட்டி, ஆடுதுறை, மாணிக்கம் அற்புதராஜ்.
0: ஆடுதுறையிலிருந்து மாணிக்கம் அற்புதராஜ், சொல்லுங்க. பாடல் கேட்டீங்களா?
2: கேட்டோம்.
0: இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அறிவியல் செய்தி என்ன? ரேடியோ பக்கத்துல வச்சிருக்கீங்களே மாணிக்கம். கடல் நீர் வந்து ஆவியாகும் போது அது மேகமாகுது அப்படின்னு சொல்லு. ஓகே,
2: இன்னும் கடல் பொங்கினால் பௌர்ணமி என்று அர்த்தம்.
0: சூப்பர். பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்ற அர்த்தம் இல்லையா? ஏன்னா அந்த பௌர்ணமி நாட்கள்ல எல்லாம் வந்து கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா அவர் ரேடியோவை இன்னும் பக்கமே வச்சுட்டு பேசுறாரு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யாருங்கம்மா?
3: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: பாக்கம் பருத்தியூர். நீங்க இன்னொரு அறிவியல் செய்தியும், அவர் இரண்டு செய்திகள் வந்து சொன்னாரு, இன்னும் ஒரு செய்தி கூட அதுல இருக்கு. அவர் வந்து பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம் அத சொன்னாரு. அப்புறம் கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம் அது சொன்னாரு. இன்னொரு செய்தியும் அதுல இருக்கு.
4: இணைப்புல
0: இருக்கீங்க? ரேடியோ தள்ளி வச்சுட்டு வாங்க ப்ளீஸ்.
4: வணக்கம்.
0: கேக்குறவங்களுக்கு கிளியரா இருக்காது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. பாடல் கேட்டீங்களா ஐயா? அந்த பாடல்ல ஒரு இரண்டு மூன்று செய்தி வந்து நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு அறிவியல் தகவல் அதுல இருக்கு. இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே. வணக்கம் பவத் பாரதி.
5: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: வாங்க ஹேமா மேம்.
5: பறவைகள் தோன்றினால் நதிக பக்கம் என்று அர்த்தம். கரெக்டா மேடம்?
0: அப்படியா, பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் தான். ஏன்னா அதை தேடி அந்த பறவைகளுடைய இடம் நகர்வு இருக்கும் அப்படின்றது வலசை சொல்றோம் இல்லையா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
5: நன்றி நன்றி மேடம், நன்றி.
0: சூப்பரா சொல்லிட்டாங்க ஹேமா. பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்ற அர்த்தம். இந்த மாதிரி இன்னும் கூட சில செய்திகள் அதுல இருக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய திரைப்படங்களுடைய பெயர்கள் அந்த பாடலில் வந்தது, ஒரு மூன்று நான்கு திரைப்படங்களுடைய பெயர்கள். அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இந்த பாடலில் வந்து திரைப்படங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க இதே இந்த ரெண்டு செய்தியும் சொல்லியிருக்காங்க. பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம், பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம். இந்த இரண்டு செய்திகளையும் அவங்க இதில் குறிப்பிட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கரும் வந்து அந்த பெரும்பாக்கத்திலிருந்து அவங்க பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம் அந்த ஒரு வரியை

0: அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கான வாழ்த்துக்களோட ஒரு சிறிய இடைவேளை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வாங்க, யாருங்க?
4: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
0: தேப்பெருமாநல்லூர்.
4: ஆமாம்மா.
0: ஆ, சொல்லுங்க. இப்போ இந்த பாடல், நம்ம திருடா திருடா படத்துல இருந்து பாடல் கேட்டோம் இல்லையா?
4: ஆமா.
0: இப்போ அந்த பாடலுக்குள்ள ஒரு சில திரைப்படங்களுடைய பெயர்கள் இருந்தது. நாங்க அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்றீங்களா? ஓகே, வேற
4: மீதி படங்கள்லாம் வந்து
0: மத்த நேயர்கள் சொல்லட்டும். சூப்பர். வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, சொல்லுங்க.
5: அது வந்து புதையல்னு ஒரு படம் இருக்கு.
0: ஆமா,
5: பழைய படம்.
0: ம்,
5: காதல்.
0: சூப்பர். காதல், புதையல், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள்மா. இப்போ இதே தகவலை இங்க நம்மளுடைய முகநூல்ல மாலினி தேவி அருணாச்சலம், காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜ், அப்புறம் வானம் அப்படின்ற படத்தையும் சேர்த்து பிரமிழா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து பதிவிட்டுருக்கிறாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல், புதையல், வானம் அப்படின்னு. சூப்பர். அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா? பாடல் கேட்போம். இந்த பாடலை முழுமையாக கவனமாக அதே மாதிரி கேட்டுகிட்டே இருங்க. கேட்டு இது ரொம்ப குறைவான நேரம் தான், ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்குது. இந்த பாடல் முடிஞ்சோன்னா நம்ம கேள்விக்கு போகலாம்.

0: நேரம் 9:46 நொடி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிடலாமா?
1: ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். நான் ரெடில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய் பண்ணிச்சா.
0: ரெடில்ஸ்ல இருந்து ஏனா நீங்க ஆஃப் பண்ணாம வந்துட்டீங்கனா கஷ்டமா இருக்குமே அப்படின்றதுக்காக.
1: ஆஃப் பண்ணிட்டேன் மேடம், ஆஃப் பண்ணிட்டேன்
0: மேடம். ரெடில்ஸ் ஹயாத் பாஷா சொல்லுங்க. பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன படத்துல இருந்து வந்துச்சு?
1: படம் பேர் தெரியல மேடம், பாடல் மட்டும் கேட்டுட்டு இருந்தேன்.
0: ஆனா கேள்வி அதுதானே? கேள்வி அதுதான், என்ன படத்துல இருந்து பாடல் கேட்டோம்
1: அப்படின்றதுதான்.
0: சரி, அடுத்த நேரம் நாம கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: சென்னை கே நகர்ல இருந்து அசோகன்பா.
0: அசோகனா?
2: ஆமா.
0: சொல்லுங்க, இந்த பாடல் எந்த படத்துல வந்தது?
2: பாடலதான் கேட்டிருந்தேன், படத்து
0: படத்து பேர் தெரியலையா? சரி சரி, அந்த கேள்வி அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அந்த பாடலில் ஒரு பெண் குரல், அதாவது மலேசியா வாசுதேவன் கூட இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் வந்தது இல்லையா, அது யாருடையதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை, ரொம்ப ஒரு அரிதான ஒரு குரல், அதனால தான் இந்த கேள்வியே. சரி, தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி
0: நன்றி. இந்த பாடல் என்ன படத்திலிருந்து வந்தது? அதே மாதிரி இந்த பாடலில் உடன் ஒளி மலேசியா வாசுதேவன் அவங்களோட உடன் ஒழித்த அந்த பெண் குரல் யாருக்குள்ளது அப்படின்றது. வணக்கம். வணக்கம் பபத் பாரதி. கொஞ்சம் கிளியரா பேசலாமே. ஹலோ, வணக்கம். வாங்க.
3: அந்த பெண் குரல் மனோகரமா?
0: மனோரமாவா? இல்லையே. கொஞ்சம் இது வந்து ரொம்ப ரேரான ஒரு வாய்ஸ், அதனால தான் இந்த கேள்வி கேட்டோம். யாராவது கண்டுபிடிக்க முடியுதான்? சரி, என்ன படம்?
3: படம் தெரியலங்க.
0: படம் தெரியலையா? சரி, தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: செங்குன்றம்.
0: செங்குன்றத்திலிருந்து சந்தானம் ஐயா. சொல்லுங்க, இந்த பாடல் என்ன படத்துல யார் பாடி இருக்காங்க? ஜானகி அம்மா வாய்ஸா அது? இல்லைங்க நண்பா. வணக்கம். வணக்கம். கோபுரத்தினம் ஐயா, என்ன ஆச்சு உங்களுடைய இணைப்பு? அப்போ வந்தீங்க, கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. யாரு? சுனந்தாவா?
5: உடையார்
0: பாளையம். பிரேமாவதியா? சொல்லுங்கம்மா.
5: பிரேமாவதி. ஜமுனாராணி?
0: ஜமுனாராணி வாய்ஸா? கிட்டத்தட்ட. ஜமுனா ராணி இல்ல, ஆனா ராணி அப்படின்னு ஒருத்தவங்க பாடினது.
5: ராணி
0: ராணி அப்படின்னு ஒரு

0: பெண் குரல் அது, பெண் பாடகருடைய குரல், ரொம்ப அரிதான ஒரு குரல், அதனால தான் அந்த கேள்வியை நாம் கேட்டோம். சரியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1979 வெளியான திரைப்படம். சில நேயர்கள் வந்து இதில் பதிவிட்டிருக்கிறாங்க, அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முகநூல் பக்கத்தில். சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மாதவரம் வீரராகவன், காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், கமலா வரதன், ரெடில்ஸ் ஹயத் பாஷா, மாலினி தேவி அருணாச்சலம், வருண் சிவா, சிவன் அருண், இவங்க எல்லாருமே வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து அது என்ன அப்படின்றத நம்ம பெண் குரல் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்றதையும் நிறைய நேர்கள் பதிவிட்டிருக்கீங்க, அதை இணைப்பில் வரக்கூடிய நேர்கள் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: வணக்கம் செம்பகம்மா, நான் ரதி பாலாஜ் பேசுகிறேன்.
0: எங்கே இருந்தம்மா?
7: மடுமாநகர்.
0: மடுமாநகரில் இருந்து. என்ன படத்துல இருந்து வந்துச்சு
7: அந்த படம்? அடுக்கு மல்லின்னு நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா? அதுவே தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: அடுக்குமல்லி
0: படத்துல மலேசியா வாசுதேவன் ராணி பாடியிருந்தது, சங்கர் கணேஷ் இசையமைச்சிருந்தாங்க, இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுல பறவைகளுடைய பெயர்கள் வந்தது, என்னென்ன பறவைகள்?
8: பருந்து, கிளி, இந்த பறவை பேர் வந்தது மேம்?
0: இல்ல, பருந்து கிளி ரெண்டுமே அதுல இல்ல. வணக்கம்.
9: ஹலோ.
0: வாங்க.
9: நான் அடையாறுல இருந்து பிரியா விஜயகுமார் பேசுறேன். குட் மார்னிங் மேடம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: பிரியா விஜயகுமாரா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, அந்த பாடல்ல பாடல் வரிகளுக்குள்ள பறவைகளுடைய பெயர்கள் வந்தது,
9: மயிலு,
0: மயிலு, வான்கோழி,
9: காகம்,
0: காகம். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பவாதான் ஒருவே நாங்க சரியான பதிலோட வந்திருக்காங்க. வணக்கம்.
10: ஹலோ. கும்பகோணம்
0: மீனாட்சி சொல்லுங்கம்மா. இப்ப இந்த பாடல பறவைகள் சொல்லிட்டாங்க, சில விலங்குகள் உயிரினங்களுடைய பெயர்கள் வந்தது, அது
10: சொல்லுங்களேன்.
0: அதுதான் தெரியுமா? சரி, இன்னும் 2 இருக்கு. வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
0: வாங்கம்மா சொல்லுங்க.
11: தேரை வந்தது.
0: இன்னொன்னு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: அவங்க வந்து அந்த உயிரினங்கள் அப்படின்னு கேட்கும்போது கழுதை தேரை சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்னும் ஒரே ஒரு உயிரினம். வணக்கம் வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களே வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைப்பில் இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு இது உயிரினம் என்ன அப்படின்னு சொன்னால், சாரப்பாம்பு. அந்த சாரை வந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இல்லையா, அந்த இரண்டாவது வரியிலே வந்திருக்கும். அந்த சாரை அப்படின்றதான், சாரப்பாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் இன்னொரு உயிரினத்துடைய பெயர். சரி, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நம்ம அடுத்த பாடலுக்கு போகணும் இல்லையா, நேரம் ஆகிட்டே இருக்குது, பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்னாடி
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
4: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
1: நேர்களை, இப்போது நாம் கேள்விக்கான அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப போகிறோம். அந்த பாடலை கேளுங்க. பாடல் முடிஞ்ச உடனே அதற்குள்ளே இருந்து கேள்விகளை நாம் கேட்கலாம்.

0: தன் சொத்து.
1: நேரம் 9:41 30 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க
2: சேஷாத்ரி. வந்து 2 weeks ஆச்சு மேடம்.
1: சேஷாத்ரி ஐயா எங்க இருந்து?
2: கும்பகோணத்திலிருந்து
1: சேஷாத்ரி. நீங்க முன்னாடியே வந்து இப்படி சொல்லிறது எங்களுக்கும் ரொம்ப வசதியா தான் இருக்குது.
2: இல்ல நான் யூசுவலாவே வர மாட்டேன் மேடம்.
1: இப்போ
2: வந்து நம்ம கரெக்ட்டா அந்த ரூல் ஃபாலோ பண்ணும்போது அட்வான்ஸா சொல்லிறது பெட்டர்.
1: நல்லது. நம்ம மகிழ்ச்சி. பாடல் கேட்டிங்களா?
2: வாழ்த்துக்கள்.
1: இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் யார்? படம் சரியா சொல்லிட்டீங்க, பாடினவங்க மிகச்சரியா சொல்லிட்டீங்க, இசை யாருங்க?
2: ஐடியா இல்ல மேடம்.
1: ஐடியா இல்லையா? மகிழ்ச்சி, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
3: அர்ஜுனன்.
1: எந்த ஊர்ல இருந்து அர்ஜுனன் பேசுறீங்க?
3: ரிஷியூரா மேடம்.
1: எங்க இருக்கு அந்த ஊரு?
3: திருவாரூர் மாவட்டம்.
1: திருவாரூர் மாவட்டம் ரிஷியூர்.
3: ஆமா மேடம்.
1: அர்ஜுனன் சொல்லுங்க.
3: அர்ஜுனன்.
1: இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா ஐயா? முதல் முறைய பேசுறீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கேட்டீங்களா பாடல்? கேட்டீங்களா
3: பாடல்? கேட்டேன்.
1: அந்த பாடலுக்கு யார் இசையமைச்சிருக்காங்க?
3: சந்திரபோஸ்.
1: சந்திரபோஸ் இசையா? இல்லைங்களே. சரி, சரியான இசையமைப்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. வணக்கம்.
4: காலை வணக்கம் மேடம்.
1: வாங்க.
4: ரங்கராஜன் தேகராய நகர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஏன் சொல்லுங்க?
4: அந்த இசையமைப்பு ராமகிருஷ்ண ராஜா.
1: ராமகிருஷ்ண ராஜா ரொம்ப அரிதான இசையமைப்பாளர் இல்லையா? சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். 1982 வெளியான திரைப்படம் அது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: யாருங்க?
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கிறோம்.
1: நலமா இருக்கிறோம். பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
5: ஆமாங்க.
1: சரி, இப்போ இந்த பாடலுக்கு அவங்க இசையெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பாடலுக்குள்ள வந்த ஒரு வரி வந்து ஒரு திருக்குறள் அடியொற்றி இருந்துச்சு. இந்த பாடல் வரிகளை நீங்க முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு வரி வந்து ஒரு திருக்குறளோட இன்டர்லிங்க் ஆயிருக்கும், தொடர்போட இருக்கும். அது என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? நண்பர்கள் சொல்லுவாங்க. வணக்கம்.
6: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம்மா.
1: யாருங்க?
6: நான் சிதம்பரம் புவனையிலிருந்து சுமதி பேசுறேம்மா.
1: சிதம்பரம், ஊர் பேர் சொல்லுங்க.
6: புவனகிரியிலிருந்து.
1: புவனகிரியிலிருந்து.
6: ஆமா
1: சொல்லுங்க. இது அந்த பாடல் அந்த வரிகள் தெரியுமா?
6: பாட்டு
1: கேட்டீங்க. அந்த பாடல்ல ஒரு வரி ஒரு திருக்குறளோட தொடர்புடையதா இருக்கும். வேற என்ன யோசிச்சிருந்தீங்க? அதெல்லாம் கேப்போம் அப்படின்னு நினைச்சீங்களா? நாங்க கேக்கலையே அதையெல்லாம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வாங்க.
0: திருமலைவாயில இருந்து குளஞ்சியப்பா பேசுறேங்க.
1: குளஞ்சியப்பர்.
0: பெருமையோடு வாழ வேண்டும்
1: அப்படின்னு ஒரு வரி அதுல வந்ததா? பாடல் வரி அதுல வேணுமே. நீங்க வந்து கருத்தை சொல்றீங்க, பாடல் வரி வந்து அதுல வேணும் இல்லையா? திருக்குறளோட தொடர்புடையதா இருக்கும். அந்த வரியை கேட்ட உடனே இந்த திருக்குறள் நமக்கு ஞாபகம் வரும். வணக்கம்.
2: காலை வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன் நம்பத்தூர்ல இருந்து வாழ்த்துக்கள். இறந்த பின்னர் நம்ம பேர் ஏற்கும்படி செய்தால்தான் பிறந்ததற்கு அர்த்தம் உண்டு.
1: ஓ, அதுக்கு வந்து தோன்றின் புகழோட அப்படின்னீங்களா?
2: நான் சொல்லல, அதுக்கு
1: முன்னாடி அவர் சொன்னதுனால. பரவாயில்லையே, அப்படிலாம் புதுசா வந்து. ஐயா, உங்க பேர் ஒரு முறை சொல்லுங்க. ரேவதி.
2: ரேவதி ஸ்ரீராமன்.
1: ஸ்ரீராமன், ஓகே.
2: ராமகிருஷ்ணராஜன்.
1: சரி, நம்ம அதையும் வந்து நாம எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் ஒரு ஏன்னா இத அந்த நேர் அந்த திருக்குறள் சொன்னாரு அப்படின்றதுனால இந்த வரிய ஐயா எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரல், அந்த குரலுக்கான வரி இந்த பாடலில் இருக்குது. அது நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது மாலினி தேவி அருணாச்சலம், கலை துரைராஜன், மேலப்பேடு தயாளன், தஞ்சை பிரகாஷ் குமரன் இவங்க எல்லாரும் முகநூலில் பதிவிட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த திருக்குறள் என்ன, அந்த திருக்குறளுக்கான வரி என்ன அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம், பாட்டு புதிரில் இருக்கிறோம். ஒரு பாடல், அந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செய்திகளை கேள்வியும் பதிலமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம புதிய சங்கமம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம் இல்லையா, அதில் ஒரு வரி, அந்த வரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஏற்கனவே அவங்க இன்னொரு குறளையும் நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு குறள் இருக்குது என்னன்றதை கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஒரு விளையாட்டுடைய பெயரும் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது, இந்த பாடலுக்குள்ளே இருந்தது, அது என்ன விளையாட்டு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு நேயர்கள் சொல்லலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. இணைப்பில் யார்? ஒரு நேர் இணைப்பில் வந்தாங்க, அவங்களுடைய இணைப்பு சரியாக நமக்கு இதாகலை. ஏன்னா நம்ம நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக இதில் தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அது வந்து நமக்கு தடைப்படும். அதையும் நான் வந்து மனசில் வச்சுக்கலாம். முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்றதுலையும் நீங்கள் இதில் பதிவிடலாம். வலங்கைமான் ஆட்டோ துரை ரெடில் ஹயஸ்பதா கோபால் சாமல்பட்டியிலிருந்து, அடுத்து கமலா வரதன், இவங்கெல்லாம் முகநூலில் பதிவிட்டிருக்கிறாங்க. சரி, அதை தொடர்ந்து நாம் வந்து அவங்க என்ன பதில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி,
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னு

0: சத்தம் அல்ல எல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் நேர்களே 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வாங்க.
2: வணக்கம். நான் திருவாரூர் துரை பேசுறேன் மேடம்.
1: திருவாரூர்,
2: திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல வலங்கைமான் ஆட்டோ துரை.
1: ஓகே, நீங்க வலங்கைமான்ல இருந்து அப்படின்னே நீங்க சொல்லலாம்.
2: வாழ்த்துக்கள்.
1: அப்ப அந்த திருக்குறள் என்னங்கய்யா?
2: திருக்குறள் வந்து நீங்க இதை மட்டும்தான்
1: கவனிச்சீங்க. சரி, பரவாயில்ல. இந்த சிலம்பு சண்டை, சிலம்பம் அப்படின்றது அதுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு விளையாட்டினுடைய பெயர். இதே பதில வந்து மாலினி தேவி அருணாச்சலம், அன்பு ராணி, சிவன் அருண் இவங்க எல்லாம் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த குரல் கேட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்மளுடைய ஒரு நேர் இதில் பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஆனால் குரல் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஆத்த நம்பி மீன் இருக்குது, சேத்த நம்பி பயிர் இருக்குது, ஊத்த நம்பி கிணறு இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சுழன்றும் ஏற்பினது உலகம் அதை சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் சரிதான். கடைசியாக அவங்க சொன்ன அந்த வரியை பார்த்தீங்களா, ஊத்த நம்பி கிணறு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வரி மட்டும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு அதோட தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னா ஒரு கேணி, அதாவது கேணினா கிணறு இல்லையா, அந்த கிணறு அதில் ஊறக்கூடிய அந்த ஊற்றை நம்பி தான் இருக்குது. அதை தான் ரொம்ப அழகாக இதில் ஊத்த நம்பி கிணறு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வரியையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பிரமிழா தமிழ்ச்செல்வன். அவங்களுக்கான வாழ்த்துக்கள். பதிவிட்ட அத்தனை நேர்களுக்குமான வாழ்த்துக்களோட அடுத்த பாடல் நாம் கேட்கலாம். ஏன்னா நேரமும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நேரம் 9:53 ஆயிருச்சு. இந்த பாடல் ஒரு 3 நிமிஷம் முழுமையாக கேளுங்க. பேரும் புகழும் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பாடியதை கண்ணதாசன் ஏற்றி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் இப்போ கேட்குறோம். பாடலுக்குள்ள கேள்வி இருக்குது.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: துவரங்குறிச்சியில இருந்து
1: கும்பகோணம். கும்பகோணம் சேர்த்துங்க.
0: கும்பகோணம் ஏன்னா திருச்சி துவரங்குறிச்சின்னு
1: நினைச்சிடக்கூடாது இல்ல? அதனால வந்து நீங்க கும்பகோணம் துவரங்குறிச்சி
0: அப்படின்னு சேர்த்துக்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க பேர் மட்டும் ஒரு சொல்லுங்க. சரவணனா?
1: ஆமா, சரவணன்.
0: சரவணன், ஓகே, பரவாயில்ல, நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். சரி, இந்த பாடல் கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: இந்த பாடல் வரிகள்ல ஒரு திரைப்படத்தோடைய பெயர் வந்து அப்படி ஒரு குறிப்பால சொல்லிருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன படம் அது? அப்படின்னா இன்னொரு திரைப்படம் சொல்லிருக்கோம், தந்தை நான் வாசல் அன்னை நீ கோவில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அழகான ஒரு இன்னொரு திரைப்படம். வணக்கம். யாருங்க?
2: அன்னை
0: ஓர் ஆலயம் இல்லையா, அத வந்து தந்தை நான் வாசல் அன்னை நீ கோவில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. இதே பதில் வந்து அன்புராணி அவங்க வந்து முகநூலில் பதிவிட்டிருக்காங்க. பதிவை முகநூலையும் சரி, இங்கே தொலைபேசி வாயிலாகவும் பங்கெடுத்து அழகாக கேள்விகளுக்கு பதில் சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி
3: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம்.

0: பண்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நம்மளோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:01:20 ஆயிட்டுருக்குங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது. ஸோ நேயர்களாகி நீங்கள் இப்போது இதுக்கு முன்னாடி கலக்கலாம் நிகழ்ச்சியில் சொன்னாங்க இல்லையா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் தான் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற பதிவு எங்ககிட்ட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா புது நேயர்கள் நிறைய பேர் வந்து தொலைபேசியில் நம்மளை வந்து தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தொலைபேசி எண்கள் தெரியாத புது நேயர்களுக்காக தொலைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2952508533 இது ஒரு எண், 2838389871 மற்றும் ஒரு எண், இன்னொரு தடவை தொலைபேசி எண்கள் சொல்கிறேன், 2952085353 இது ஒரு நம்பர், 2838987171 இது இன்னொரு நம்பர், 0444 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ நிகழ்ச்சியில் வந்து நம்ம விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் தேசிய அளவில் சர்வதேச அளவில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து கடந்த ஒரு வாரத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விடைகள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். கூடவே நீங்களும் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் நீங்களும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடல் கேட்கலாம். எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்துலேருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், 4:35 உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் வாங்க.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது, நேயர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூடவே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்க இதில் வரதை அவாய்ட் பண்ணிங்கன்னா மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தையும் வச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் கும்பகோணம் வட்டம் தேவனஞ்சேரி கோசு இனப்பெரியால் வட்டம்.
0: விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விளையாட்டுத்துறை பத்தி கேள்விகள் கேட்கலாம். இது விளையாட்டு சம்பந்தமான நிகழ்ச்சி தான். எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு என்ன அந்த கபடி விளையாட்டு பிடிக்கும்.
0: கபடி விளையாட்டு பிடிக்கும், சரி. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்.
1: கபடி விளையாட்டுன்னா நம்ம இப்போ சின்ன வயசுல விளையாண்டது ஒன்றும் விளையாடுறத பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம், அவ்வளவுதான்.
0: ஓ சரி, ஓகே. ம், சரி, நன்றி.
1: நன்றி.
0: அதாவது தொலைபேசியில் பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வராங்க, ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சமீபத்தில் வந்து ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் தான் ஒரு நேயர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அடுத்தது இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது மதியம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து நம்ம விவித் பாரதி மூலமாக எல்லோரும் கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க, ஆல்ரெடி நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படிங்கிற உங்கள் பேர் இங்கே பதிவாயாச்சு. ஸோ நீங்கள் வந்து அடுத்த அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமில் அந்த பர்டிகுலர் தினத்தில் வந்து உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கோ அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் வந்தீங்கன்னுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். ஃபோன் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? யார் பேசுறீங்க?

சிந்தாதிரிப்பேட்டை செல்வம். ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பமா? விளையாட்டுத் துறையில சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஓகே, கேள்வி கேட்கலாமா விளையாட்டுத் துறையை பத்தி? ஓ சரி, ஓகே ஓகே, நன்றி. அதான் இவரும் வந்து முதல் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் ஆர்வம் இருக்கோ, எந்த நிகழ்ச்சியை பற்றின தகவல்கள் உங்கள் கையில் இருக்கோ, அந்த நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக கேள்விகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நாங்கள் கும்பகோணம் பட்டுக்கோட்டையிலிருந்து பேசுகிறோம் மேடம்.
1: கும்பகோணம் பட்டுக்கோட்டை.
2: ஃபுட்பால் ரொம்ப, ஃபுட்பால்னா ரொம்ப லைஃப் ரொம்ப வெறியம் மேடம்.
1: பட்டுக்கோட்டையிலேருந்து யார் பேசுகிறீங்க?
2: பட்டுக்கோட்டையா தம்பிக்கோட்டைன்னு சொல்லுங்க. ரேடியோவே நான் ஒரு ஆள் தான் மேடம் கேட்குறேன். நமக்கு ஒரு நான் நிறைய பேர்ட்ட உங்கள் ரேடியோ சென்னைக்கு வந்து வாங்கி ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கேன் மேடம்.
1: பேர், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜமால் முகமது மேடம்.
1: ஜமால் முகமது.
2: நான் 1972 ல இருந்து நான் ரேடியோ கேக்குறேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
2: நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் பேசினேன் அந்த பதட்டத்துல, ஃபர்ஸ்ட் டைம் நேரம் கிடைச்சனால என்னால எமோஷனா பேசிட்டேன். அதனால
1: சரி. சோ கால்பந்து தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா, ஃபுட்பால் ஃபுட்பால். இப்ப கூட இந்த அருமை நாயகன் சொல்லிட்டு ஒரு அர்ஜுனா விருது கொடுத்தாங்க மேடம். ஆமா, அவர் வந்து ரொம்ப சதன் டிரைவ்ல இப்ப அவர் சொன்னா நானு பழசெல்லாம் மெமரி பண்ணி பேசும் பொழுது அப்படியே எமோஷனல் ஆயிரும் மேடம். அந்த அளவுக்கு ஒரு கால்பந்துல ஒரு, ஆனா விளையாடல, ஆனா அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க நான் ஊக்குவிப்பேன் மேடம். ஒரு ஏழைங்களுக்கு ஒரு நடத்த, ஒரு வயசு கம்மியாகலாம் பெரியாள் ஆகலாம் அந்த ஃபுட்பால்ல மட்டும். மத்த எந்த ஸ்போர்ட்ஸ்ல என்ன வேணாலும் ஃபுட்பால்ல திறமை இருந்தா கண்டிப்பா உலக அளவுல போறோம். ஆமா, அதே மாதிரி கூட இந்த ஒரு எம்மாள்னு சொல்லி போனது வேர்ல்ட் கப்ல ஸ்பெயின்ல ஆனாலும் ஒரு பையன்,
1: சின்ன பையன்,
2: அவன் கூட வந்து சின்ன பையன் எம்மாள்னு வரும். அது எல்லாரும் என்ன சொன்ன கிண்டல் பண்ணாங்க. என் பேர் வந்து ஜமால்னால ஜமால் உங்க பேர் கொண்டு வந்தா ஃபுட்பால்ல அது ஜமால் மாத்தம்பி அப்படின்னு உங்கள்ட்ட பேசும் போதே எனக்கு ரொம்ப ஒரு
1: அதே சமயத்துல உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி என்ன, விருப்பமான துறை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு நேயர் அப்படிங்கிற அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கொள்கையில நம்ம எல்லாருமா சேர்ந்து, நேயர்களாக நீங்க, அறிவிப்பாளர்களாக நாங்க, எல்லாருமே சேர்ந்து வந்து இதை வந்து ஒரு ரூலா வந்து நம்ம கடைபிடிக்க முடியும். ஸோ நிகழ்ச்சியில அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரல்கள்ல, கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்புல 4 நிமிடங்கள் 45 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் நேயர்கள் வந்து எதுக்கு எந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க, தகவல்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தோம். முதல் நிகழ்ச்சி அதாவது கலக்கலரங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்க இப்போ வர வேண்டாம், இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க நாளைக்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தையும் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நேயர்கள் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சமீப காலங்களில் வந்து இந்திய அளவிலையும் சரி சர்வதேச அளவிலையும் சரி இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் வந்து சாதனைகள் செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்த விளையாட்டு பிரிவுகள்லாம் கூட வந்து இப்போ சமீபத்தில் இன்னி காலையில் நியூஸில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே டேக்வாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்பு கலை, அந்த தற்காப்பு கலை போட்டிகள் நடந்துட்டுருக்கு, அதில் வந்து நிறையா வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா அறியப்படாத நிறையா விளையாட்டுகள் வந்து சமீபத்தில் பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்குவிப்பு, அதுக்கு தேவையான பயிற்சி உபகரணங்கள், பயிற்சி இடங்கள், பயிற்சி கூடங்கள் அப்படிங்கிறது எல்லா இடங்களையுமே இருக்குது அப்படிங்கிறச்சி விளையாட்டுத்துறையில் சாதனைகள் பண்ணிகிட்ருக்கவங்க அந்த லிஸ்ட்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை பற்றின தகவல்கள் தான்

0: அதை பற்றின கேள்விகள் தான் நாம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்க போகிறோம். அடுத்த நேயர் வராங்க. வணக்கம், லைனில் இருக்கீங்க?
1: ஹலோ,
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ்.
1: உங்க வேப்பம்பட்டிலேருந்து
0: பாலு. ஓகே, கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போறோங்கிறது காலையில நம்ம 6:55 கூட சொல்லிட்டோம், சரிங்களா? உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும்.
0: ஃபுட்பால், ஃபுட்பால், சரி, ஓகே. ஃபுட்பால்ல சொல்லுங்களேன் ஏதாவது விஷயம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள்லாம் பார்த்தீங்களா?
1: ஆ, பார்த்திருக்கிறேன் மேடம், நிறைய பார்த்திருக்கேன், டிவியில் பார்த்திருக்கிறேன்.
0: ம், சரி. உங்களுக்கு பிடிச்ச கால்பந்து விளையாட்டு வீரர் வீராங்கனை யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பேர். ஏதாவது
1: பேர் எனக்கு சரியா வரல மேடம்.
0: சரி, ஓகே, நன்றி.
1: ஓகே,
0: அதாவது தொலைபேசியில் வந்து பேசணும், ரேடியோவில் பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால எல்லாரும் வராங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம், பட் இருந்தாலும் சில விதிமுறைகள் நம்ம இப்போ போடுறச்சு, இதனால் அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியாத ஒரு அதை மிஸ் பண்ணிடுவாங்க அவங்க, அதுதான் விஷயம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இப்போ வரைக்கும் இன்னும் எந்த ஒரு கேள்வியுமே இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்த நேயர்கள் எல்லாருமே வந்து வெறும்னு பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. யாராவது வந்து பேசணும்னா கூட நீங்கள் தகவல்கள் எடுத்துகிட்டு வாங்க. விளையாட்டுத்துறை சம்மந்தமாக தகவல்கள் எடுத்துகிட்டு வந்து சொன்னீங்கன்னா உங்கள் மூலமாக நேயர்கள் எல்லாமே எல்லாருமே வந்து அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்கள், இல்லாட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் விளையாட்டை பற்றின நுணுக்கங்கள், அதோடய விதிமுறைகள், இதெல்லாம் கூட நீங்கள் வந்து தொலைபேசியில் வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, வாழ்க்கை அப்படிங்கிற படத்துலேருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், 4:20 உண்டான ஒரு பாடல். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஒரு ரெக்வஸ்ட் விண்ணப்பம் வச்சோம் இல்லையா, அதுக்கு அதனால் நிறைய நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக அவங்க வந்து ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நேயர்களுக்காக முகநூல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, பலோன் டிஆர் அப்படிங்கிற டைட்டில், அந்த டைட்டில் வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, பலோன் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு. எதனால் இந்த கேள்வி கேட்குறோன்னாக்கா, இன்றைய தினம் 7ஆம் தேதி இல்லையா, நாளைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த வருடத்திற்கான பலோன் டிஆர் பட்டத்துக்கு தகுதியானவர்களோட லிஸ்ட்டு அறிவிக்க போகிறாங்க. அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க. உலக அளவில் வந்து அந்த விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் இந்த உலக அளவில் அந்த போட்டிகள் நடந்தது, அதில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பட்டம் கொடுப்பாங்க. ஸோ பலோன் டிஆர் அப்படிங்கிற பட்டம் வந்து எந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது முகநூலில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நேயர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இப்போ நாம் சொன்ன அந்த பாடல் கேட்கலாம். 4:20 உண்டான ஒரு பாடல் இது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை

0: நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நேயர்கள் வராங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
6: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
5: யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
6: சென்னை பேசுறேன். பூசலிங்கம்.
5: பூசலிங்கம்.
6: நேயர்களுக்காக
5: அது தெரியுமா?
6: அது எனக்கு தெரியல. பெரும்பாலும் மெஸ்ஸி என்பவர் வந்து ரொம்ப பிரபலமான ஆட்டக்காரர். அவர் வந்து இப்ப கடைசியா இப்ப வேர்ல்டு கப்ல வந்து தோல்வி ஏற்றுக்காரு. அவர் நிறைய வெற்றிகளை பெற்றிருக்காரு அர்ஜென்டினா டீமுக்கு எதுவும். இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த தோல்வியின் காரணமாக பணியில் அந்த
5: விளையாட்டு
6: அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம்.
5: அது
6: மற்றபடி மற்றபடி வேற ஒண்ணும் சொல்றது இல்ல மேடம்.
5: நன்றி. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
7: மலோண்டியார் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த.
5: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ,
7: பாலாஜி பேசுறேன். பாலாஜி பேசுறேன்.
5: எங்க இருந்து?
7: பலோண்டியார் வந்து பாலாஜி அம்பத்தூர்.
5: பாலாஜி அம்பத்தூர்.
7: பலோண்டியார் வந்து ஃபுட்பால் குடுக்கற தங்கப்பந்து விருதுன்னு பிரான்ஸ் நாட்டு ஒரு பத்திரிகை குடுக்கற விருது இது.
5: சரி, ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த க்வெஸ்டினை நம்ம வந்து ஃபேஸ்புக் முகநூல் நேயர்களுக்காக சொல்லியிருந்தோம். இவர் ஃபோனில் வந்து ஆன்சரை லீக் பண்ணிட்டு போயிட்டாரு. எனிஹவ், பலோண்டியார் அப்படிங்கிறது வந்து கால்பந்து துறையில் வந்து சாதனைகள் செஞ்சவங்களுக்காக ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வருடம் வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிலாம் வேற நடந்தது இல்லையா, அதனால் பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அந்த நாடு வின் பண்ணிச்சா இல்லையாங்கிறது வேற, பட் அந்த பர்டிகுலர் விளையாட்டு வீரர் வந்து எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு நாட்டோட முன்னேற்றத்துக்கு, அதாவது அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த நாடு போகிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணி இந்த பலோண்டியார் அப்படிங்கிற விருது கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு தெரியும், அதாவது செப்டம்பர் 8 நாளைய தினம் யார் யாரெல்லாம் அதுக்கு தேர்வாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒருத்தவங்களுக்கு அந்த பட்டம் கொடுப்பாங்க. பலோண்டியார் அப்படிங்கிறது கால்பந்து துறை சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற சின்ன தகவல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ நேயர்கள் தயவுசெய்து கரெக்டாக வந்து

0: ஃபோன் லைனில் வந்தீங்கன்னா உடனே பேசிடுங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து காத்திருப்பு டைமுங்கிறது கம்மியாகும். நம்ம பாடலும் எவ்வளோ நிமிடங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். அடுத்த நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முகப்பேர் இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: முகப்பேர் பிரமீலா, கேள்வி கேட்கலாமா?
1: இப்ப பாலாஜி வந்தார்ல மேடம், அவர் லாஸ்ட் ப்ரோக்ராம் ரேவதி பாலாஜின்னு வந்தாரு, அவர் இப்ப பேரை மாத்தி வராரு, ஏன் அப்படி வராரு?
0: இதெல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க.
1: உங்களுக்கு தெரியாது, வந்து வாட்ச் பண்றோம், அவருக்கு தெரிய மாட்டேது. ஏன் இவ்வளவு பிஹேவ் பண்ணுறாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல.
0: அது உங்களுக்குன்னு தனியா குரூப் இருந்ததுன்னா தயவு செய்து அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, ஒரு அந்த நிகழ்ச்சியோட இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நாங்க வந்து பேரை தான் நாங்க எழுதிக்க முடியும் ரெஜிஸ்டர்ல. அவங்க குரல் இந்த குரலோட சமி பிரமீலா குரல் வந்து வேற யாரோட குரலோட ஒத்து போகுதான்லாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா?
1: ஏன்னா
0: ஒவ்வொரு நேரம் இதே கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து அப்புறம் நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது, நாங்க எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில கேள்விகள் கேட்கறது வாழ்த்துக்கள். சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. என்ன நமக்கு இவ்வளவு நாள தற்காப்பு கலைன்னு மிஞ்சி போனா ஒரு கராத்தேன்னு சொல்லுவோம், ஜூடோன்னு சொல்லுவோம். அந்த டேக்வாண்டோங்கிறது புதுசா வந்திருக்கு இல்லையா?
1: ஆமா, அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அத கம்பு ஊன்றி அத ஜம்ப் பண்ணி எவ்வளவு அந்த ஹைட்ல ஜம்ப் பண்றாங்க, அந்த வீடியோ எல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு ஸ்டெமினா வேணும்.
0: சோ டேக்வாண்டோ நம்ம சொன்ன உடனே நீங்க அழகா போய் இணையதளத்துல தேடி அத பத்தி தகவல்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, நல்லது.
1: ஆமாங்க, ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க மேடம்.
0: ஆமா ஆமா, சொல்லி
1: ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனும். சின்ன சின்ன தகவல், தெரியாத விளையாட்டுகள் நீங்க எல்லாம் கொண்டு வரீங்க. நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு நிகழ்ச்சி.
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேயர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: This call is now being recorded.
2: மைக்கில பேசுறேன்.
0: எங்க இருந்து?
2: வெஸ்ட் மாம்பலம் இருந்து மைக்கில பேசுறேன்.
0: வெஸ்ட் மாம்பலம் மைத்திலி. கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? உங்க கால் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு வருது அனௌன்ஸ்மென்ட்.
2: ஆமா, என் பேரை பேசணுமா?
0: விளையாட்டுத் துறை சம்பந்தமா கேள்விகள் இல்ல, அவங்க ஏதாவது விளையாட்டு பத்தி பேச போறாங்களா?
2: ஃபுட்பால் பத்தி தான் பேசணுமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஆ, கொடுங்க.
2: என்ன கேள்வி?
0: வணக்கம், உங்க பேர் என்ன?
2: வணக்கம், எஸ்மா மைக்கிலி.
0: இல்ல, அந்த உங்க பேர் யாரு? குழந்தையா இல்ல அவங்க வளர்ந்த பையனா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பள்ளி போலியா
2: இன்னைக்கு?
0: த்ரூ த்ரூ. ஓகே, என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும், என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்க பள்ளியில? ஃபுட்பால். ஃபுட்பாலா? ஃபுட்பால்ல அந்த வலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நிக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஹலோ, கோல் கீப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது சின்ன பையன், அவனுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்குங்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து என்கரேஜ் பண்ணி பேச வச்சிருக்காங்க. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருவாரூர்ல இருந்து அரவிந்த் பேசுறேன் மேடம்.
0: திருவாரூர் அரவிந்த், உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் சார்?
4: எனக்கு, நான் ஒரு ஹாக்கி பிளேயர் மேடம். அதுக்கப்புறம் ஃபுட்பாலும் இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன்.
0: சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுங்களேன். தேசிய விளையாட்டு
4: இந்த வாட்டி ஹாக்கி வேர்ல்ட் கப் இப்ப கம்ப்ளீட் ஆச்சு. மென்ஸ் வேர்ல்ட் கப் அதுல வந்து ஒரு கான்ட்ரோவர்சி என்னன்னா மேடம், இப்ப
0: கான்ட்ரோவர்சிஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம் சார் ப்ளீஸ். அது நம்ம ஆல் இந்தியா ரேடியோட விதிமுறைகள்.
4: கான்ட்ரோவர்சி வேணானா, இப்ப ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்
0: சொல்லுங்க.
4: விமன்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில 5th பிளேஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ஹாக்கி இக்கோசிஸ்டம்

0: ஓகே, அதுவும் இப்ப எஸ்பெஷலி விமன்ஸ் ஹாக்கி ஈகோ சிஸ்டம்க்கு வந்து அது ரொம்ப பெரிய பூஸ்டா இருக்கும் நேஷனல் லெவல்ல.
1: கண்டிப்பா.
0: அதுக்கப்புறம் அந்த ஸ்வேட் மரினேங்கிறவர் தான் நம்ம உமன்ஸ் ஹாக்கி கோச். அவர் வந்து ஏற்கனவே 2021லயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு நடுவுல கேப் விட்டு திரும்ப டீம் டேக் ஓவர் பண்ணி இப்ப
1: கொண்டு வந்துட்டாரு முன்னிலைக்கு.
0: வித்தின் அதுவும் டேக் ஓவர் பண்ண 6 மந்த்ஸ்லயே கொண்டு
1: வந்திருக்கு.
0: சோ அதனால நம்ம விமன்ஸோட பொட்டன்சியல் வந்து அண்டர் எஸ்டிமேட்
1: பண்ணக்கூடாது.
0: அவங்களுக்கு அவங்களோட ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு உமன்ஸ் ஹாக்கியை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு தாலுக் லெவல்லையும் டெவலப் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஆக்சுவலா இப்ப நீட் ஆஃப் த ஹவர்.
1: ஓகே, உங்க ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இல்ல, நான் ஃப்ரீ டைம்ல வந்து ஜெர்சி பால்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவேன் மேம் முடியாத பிள்ளைங்களுக்கு.
1: ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். நன்றி சார், மகிழ்ச்சி.
0: எஸ் மேம்.
1: ஓகே, சரி. அதாவது நிறைய தகவல்கள் சொல்கிறாரு. தேசிய ஐ மீன் தேசிய விளையாட்டான ஹாக்கி பற்றி தகவல்கள் சொன்னார். எல்லா ஊர்லேயுமே வந்து ஊக்குவிக்கணும், அதுவும் பெண்கள் வந்து ஹாக்கியில் வந்து இப்போ சிறப்பாக விளையாடிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னார். ஸோ இதை கேட்டுட்ருக்க நேயர்கள் யாராவது உங்கள் வீட்டில் பசங்க பெண் பிள்ளைகள் யாராவது ஹாக்கிலாம் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க?
2: விளையாட்டுத்துறையில
1: உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: கபடி பிடிக்கும்.
1: கபடி பிடிக்கும். அப்புறம் சரி, ஓகே, கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? குளோபல் செஸ் லீக், செஸ் சதுரங்கம் இருக்கு இல்லையா, அதோட 4வது வெர்ஷன் வந்து இப்போ 5ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம 7ஆம் தேதியில் இருக்கோம் இல்லையா, செப்டம்பர் 5லேருந்து துவங்கி இருக்கு. இந்தியாவில் தான் நடக்குது. எங்கன்னு தெரியுமா? சதுரங்கம் சம்பந்தமான குளோபல் செஸ் லீக் அப்படிங்கிற போட்டி செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து துவங்கி இருக்கு, இந்தியாவில் நடக்குது. எங்க?
2: டெல்லி.
1: இல்லை, பெங்களூர்.
2: ஆ,
1: ஓகே, நன்றி. சரி, நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக நம்ம பாடல் கேட்கல இல்லையா, அதனால் இந்த பாடல் 4 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல். இது உறவை காத்த கிளி அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே ஏசுதாஸ், சசிரேகா குரல்களில், டி ராஜேந்தர் எழுதி இசையமைச்ச பாடல் இது.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பலூன் டிஆர் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஃபுட்பாலோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா நேயர்கள் வந்து அதற்கான விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் ஓசூர்லேருந்து அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க, ஹரிஹரன் அவங்க, சாந்தி ரமேஷ் அவங்க, விக்னேஷ் ஓசூர்லேருந்து சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அடுத்த வருடத்தோட ஜூலை மாதம் வரைக்கும் விளையாடின விளையாட்டு வீரர்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அது வந்து அந்த பலூன்டி ஆர் அப்படிங்கிற அவார்ட் கொடுப்பாங்க. ஃப்ரான்ஸ் ஃபுட்பால் வந்து டீம் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கிலத்தில் அந்த பதிவு போட்டிருக்காரு. மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து சரியான விடை போட்டிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க, அதுக்கப்புறம் கமலா வரதன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்து இந்த பலூன்டி ஆர் அப்படிங்கிறது கால்பந்து சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி அவங்க, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், பிரமீலா தமிழ்ச்செல்வன் அவங்க ஃபோன்லைன்லேயும் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் அதுக்கான ஆன்சர் போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து இளவட்ட கல் தூக்குதல் கிராமங்களில் இளைஞர்களின் உடல் வலிமையை சோதிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வீர விளையாட்டாகும். பெரிய கனமான உருண்டை வடிவ கல்லை நெஞ்சளவு தூக்கி பின் தோளுக்கு பின்னால் தூக்கி எறிய வேண்டும். அந்த காலத்தில் திருமண வரன் தேடும் இளைஞர்களுக்கு இது ஒரு தகுதி தேர்வாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிவு போட்டிருக்காங்க.

0: வருண் சிவா, அதுக்கப்புறம் மேட்டுப்பட்டி கண்ணன், கலீல் அகமது, அதுக்கப்புறம் வந்து பாரிவள்ளல் அவங்கெல்லாம் வந்து மாதவரம் வீரராகவன் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வேளச்சேரி பத்மா. விளையாட்டு துறையில சமீபத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, கேள்வி கேட்கலாமா? ஆமா ஆமா. ஆசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்காக ஜப்பான்ல நடக்க போகுது இல்லையா? ஜப்பான்ல ஒரு புது முயற்சி ஒன்னு செய்யறாங்க, என்னன்னு தெரியுமா? சர்வதேச அளவில் வர விளையாட்டு வீரர்கள், வெளியே வீராங்கனைகள்லாம் இல்லை, அந்த புது முயற்சி ஒன்று செய்ய போகிறாங்க ஜப்பானில், அந்த ஆசிய விளையாட்டு போட்டி. ஆமாம், ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னாக்கா சொகுசு கப்பல்.
1: கப்பலா? புரியல எனக்கு. கப்பல்னா
0: அதுதான் க்ளூ.
1: ஓஹோ, கப்பல். அச்சா அச்சா, அந்த கப்பலோட நேம் கிட்டத்தட்ட வருமா? ஐஎன்எஸ்
0: இல்ல? ஐயோ இல்ல, ஐஎன்எஸ்ங்கிறது நம்ம இந்தியா சம்பந்தப்பட்டது, ஜப்பான். நான் கேக்குறது ஜப்பான்.
1: சரி ஜப்பான்.
0: சரி, உங்களுக்கு ஓகே, நானே சொல்லிடுறேன். அதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து ஜப்பானில் நடக்க இருக்கு, ஓகேங்களா? அங்கே வந்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கெல்லாம் இந்த தடவை ஜப்பானில் என்ன வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னாக்க, கோஸ்டா செரீனா அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு சொகுசு கப்பல், கப்பல் வந்து மிதக்கக்கூடிய கப்பல், அதில் தான் வந்து விளையாட்டு கிராமம், விளையாட்டு கிராமம் விளையாட்டு பண்ண போறாங்க. விளையாட்டு கிராமம் வந்து ஒரு சொகுசு கப்பல்ல நடக்க போகுது, நினைச்சு பாருங்க. கோஸ்டல் செரீனான்னு பேர் வச்சிருக்காங்க அந்த கப்பலுக்கு, சரியா? அதான் விஷயம்.
1: கப்பல் பேர் என்னமா? என்னமா?
0: கோஸ்டல் செரீனா.
1: கோஸ்டல் செரீனாவா?
0: ஆமா ஆமா, நீங்க இணையதளத்துல போய் தேடி பாருங்க, ஆசிய விளையாட்டு போட்டி ஜப்பான் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி. ஓகே ஓகே, சரி. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயமும் நாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா அவங்க இசையமைச்சு எழுதி அவரே பாடின பாடல் இது. பாடலை கேட்பதற்கு முன்,
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 11:01 நொடி. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், பலே பாண்டியா படத்திலிருந்து.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: मोदी जी ये तीर्माना
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: इन திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் தாயை காத்த தனியன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஒலிக்க கேட்கலாம்.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால.

எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: Period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் குங்குமம் படத்திலிருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:29 ஆயிட்டிருக்குங்க.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுல தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest.

எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். சாரதா அப்படிங்கிற படத்துலேருந்து தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில்.

மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற படத்துலேருந்து ஏஎம் ராஜா, பி லீலா குரல்களில், தஞ்சை என் ராமையா தாஸ் வரிகளில், எஸ் ராஜேஸ்வர ராவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. மங்கையர் திலகம் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பாலசரஸ்வதி குரலில், மருதகாசியோட வரிகளில், தட்சிணாமூர்த்தியோட இசையமைப்பில்.

மலைக்கள்ளன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் விப்ரநாராயணா படத்திலிருந்து ஏ எம் ராஜா குரலில், எஸ் டி சுந்தரம் வரிகளில், எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையமைப்பில் ஒலிக்க கேட்கலாம்.

பாதாள பைரவி அப்படிங்கிற படத்தேந்து கண்டசாலா, பி லீலா குரல்களில், தஞ்சையன் ராமையா தாஸோட வரிகளில், கண்டசாலாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் இல்லற ஜோதி படத்துலேருந்து ஜிக்கியோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஜி ராமநாதனோட இசையமைப்பில் நாம் கேட்கலாம்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:40. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ரெட்ரோ நேரத்தில் இணைய காத்திருக்கிறோம் நேர்களே.

நேரத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்தவர்கள் ஆவார்கள் என்கிறார் பெஞ்சமின் டிஸ்ரேலி. ஆம்னர்களே, வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய யாவருக்கும் முக்கியமான ஒன்று இந்த நேர நிர்வாகம். நேரத்தை வீணடிக்காமல் இருக்கும்போது நிச்சயமாக நம்மால் வாழ்க்கையை ரசித்து நேசித்து வாழ முடியும். இந்த சிந்தனையோடு அழகாய் தொடங்குகிறது இன்றைய நமது ரெட்ரோ நேர பாடல்கள்.

நாம் கேட்ட அந்த பாடல் வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்திருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே குரல்களில் கேட்டோம் நான் சொன்னதே சட்டம் இந்த திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல்

பொறுமையும் நேரமும் சக்தி வாய்ந்த இரண்டு போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு லியோ டால்ஸ்டாய், இல்லையா? உண்மையிலேயே அந்த நேரம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெப்பன்.

0: நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களும் முக்கியமாக வெற்றி அடையும் அப்படின்றது வந்து நம்மளுடைய திட்டவட்டமாக சொல்லலாம் இல்லையா. சரி, நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. வைரமுத்து வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குங்குமச்சுமிழ் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து. நேரம் 12:11:50.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நம்மிடம் இருக்கும் மிகவும் விலைமதிப்பற்ற வளம் நேரம். இது ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் சொன்னது. நேர்களை நாம் கேட்ட இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையில் கேட்டு ரசித்தோம் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்து

நேரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு நேரம் எப்போதும் போதுமானதாகவே இருக்கும். லியோனார்டோ டாவின்சி சொல்கிறாங்க, உண்மைதான் இல்லையா? அதாவது சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நேரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு நேரம் எப்போதும் போதுமான ஒன்றாகவே இருக்கும் அப்படின்ற சிந்தனையோடு நாம் கேட்ட இந்த பாடல் முந்தானை முடிச்ச திரைப்படத்திலிருந்து. கங்கைமரன் இயற்றி இளையராஜா இசையமைத்திருந்தது. ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

நாம் நேரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர ஊன்றுகோலாக அல்ல என்று சொல்கிறார் ஜான் எஃப் கென்னடி. நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் உமாரமணன் பாடியிருந்தது. வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையில் கேட்டோம் எனக்காக காத்திரு இந்த திரைப்படத்திலிருந்து. நிலையத்தில் நேரம் இப்போது 12:30.

வான்வெளியெங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். தாகம் எடுக்கிற நேரம் வாசல் வருகிறது மேகம் என்று பாடல் சொன்னது. வரவிருக்கும் பாடல் இதோ, அப்படி வாசல் வரும் அந்த வானம் தரும் அந்த நீரை வாங்குவதற்கு நமக்கு, அதாவது பூமிக்கு இணைந்த நாணம் அப்படின்னு அந்த பாடல் கற்பனை இருக்கும். ஆனால் இப்போது நமக்கு அந்த பூமிக்கு வரக்கூடிய நீரை வாங்க மட்டும் இல்லை, அதை சேமிப்பது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். பருவகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அந்த பருவங்கள்லாம் கடந்து குளிர்காற்று மழை இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம அதிக வெப்பத்தை வந்து இப்போ நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம். இந்த நேரத்தில் இது மாதிரியான பாடல்கள் கேட்கும்போதெல்லாம் அந்த நீரின் தேவையும் அதை சேமிக்கக்கூடிய அந்த ஒரு அவசியமும் அப்படியே நம்மளுடைய மனசுக்குள்ளே நிச்சயமாக வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. கேளுங்க இந்த பாடலை, கேஜிஎஸ்எஸ்எஸ் ஜானகி குரல்களில்.

தவறுவிட்ட நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என்கிறார் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின். நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் KJSSS ஜானகி பாடியிருந்தது, சந்திரபோஸ் இசையமைப்பில். எங்கள் தாய்க்குலமே வருக இந்த திரைப்படத்திற்காக கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது. பெண்ணை நம்புங்கள் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்களில், வாலியின் கற்பனையில் வி குமார் இசையமைத்த பாடல்.

இப்படி நாம் நினைத்த நேரமெல்லாம் நாம் நினைத்த பாடல்கள் வந்தால் அது சுகமோ சுகம் இல்லையா? ஆம் நேர்களே, அந்த சுகம் மீண்டும் உங்களின் செவி தீண்டும். இணைந்திருங்கள் உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே ரெட்ரோ நேரத்தில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Sukhoi 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென் மண்டல அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்ய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்ய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன்

0: மாநிலத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகள் மீது வழக்குகளை உடனடியாக பதிவு செய்வதாக அவர் கூறினார். குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை சேகரித்து அதற்கான பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வகையில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுகோய் 30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம்,

0: புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றிற்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
1: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மண் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2 நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் இப்போது 12:50 நிமிடம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம்.

பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக குருவிக்கரங்கை சண்முகம் இயற்றி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்திருந்த பாடல் இது. வலம் வந்து கொண்டிருக்கும் ரெட்ரோ நேரத்தின் நிறைவாக நாம் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது. முத்துலிங்கம் இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல். நேரத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் என்றால் வாழ்க்கையின் மதிப்பு நிச்சயம் தெரியும்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் இப்போது 1:40.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அவனர்களே, அதே கொண்டாட்டத்தோடு கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸில் நம்ம வவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களோடு இணைந்து கேட்கலாம்.

பகவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இது நிச்சயமாக நினைவில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்துக்க முடியும் இல்லையா. இந்த நிகழ்ச்சியில் வரணும், நமக்கு பிடிச்சமான பாடல் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான். காலையில் இரண்டு தொலைபேசி வழியாக நேயர்கள் இருந்தது இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் தயவு செஞ்சு முயற்சி பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னுமே வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் வந்து நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணாதீங்க. புதிய நேயர்கள் நிறைய காத்திருக்காங்க, அவங்க வரட்டும், அவங்களுக்கான பாடல்களையும் நம்ம கேட்கலாம் சரியா. சரி, வழக்கம் போல் தொடக்கமாக ஒரு பாடல், இது எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான பாடல் கேட்டு முடிச்சுட்டு நாம் அடுத்த நேயர்களுடைய விருப்ப பாடலுக்கு வரலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: சரி, இந்த பாடல் உங்கள் சாய்ஸில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2952520853 மற்றும் முறையின் 2838978711 இணைப்பு எண்கள் வந்து 044. எல்லா நேயர்களுக்கும் தெரியும், தொடர்ந்து

0: செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி தேவா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியிருந்தது நாம் கேட்ட அந்த பாடல். இப்போ நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் இணைப்பில் இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம். நீங்க நிகழ்ச்சியோட முதல் நேயரா வந்திருக்கிறீங்க கலைசாமி. என்ன பாடல் கேட்க போறீங்க
1: மேடம்? படம் வந்து அதிசய பிறவி.
0: ஓகே.
1: பாடல் பாடல் வந்து ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட போகணும்
0: அப்படின்னு பாடல் கேட்க போறீங்க. இப்ப நீங்க பாட போகல, நீங்க பாடல் கேட்க போறீங்க. கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் வாலி இயற்றிய பாடல் இது. இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.
2: அந்த நானா.
3: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியா?
1: ஆமாம், சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் பேசுகிறீங்க. முருகன், இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் பேசியிருக்கேன் மேடம்.
0: பேசியிருக்கிறீங்க, சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பாடல் கேட்க போகிறீங்க? பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: கேட்க போகிற அருமையான பாட்டு நெஞ்சிருக்கும் வரை படத்துலேருந்து ஹரிகரன் சாதாரண சர்க்கமுடைய இனிய குரலில் ஒருமுறை பிறந்தேன் ஒருமுறை பிறந்தேன் அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: சூப்பர் சாங்க, கேட்கலாமா? நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய இசையமைப்பில் இந்த பாடல். இதோ

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 1:20. இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: ஆமாம்மா, திருவனந்தபுரத்துல இருந்து நான் பேசுறேன்மா.
0: திருவனந்தபுரத்துல இருந்து ஐயாவுடைய பேர் சொல்லலாமே? மாரியப்பன் பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் நீங்க நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: ஏழை பங்கான படத்துல மனதில் என்ன மயக்கம் இது மலரே மயக்கம் அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே, கேட்டலாமா?
1: நன்றி
0: நன்றி. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள், கே வி மகாதேவன் இசையமைப்புல இதோ பாடல்.

0: நேர்கள் இணைந்திருக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: அரியலூர் மாவட்டம், உதயநத்தம், செல்வம்.
0: உதயநத்தமா?
1: ஆமா மேடம்.
0: உங்க ஊர் பேர்? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா இது? மகிழ்ச்சி.
1: சொல்லுங்க.
0: ஓ, கும்பகோணம் பண்பலை வழியா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
1: எல்லாமே அருமை மேடம்.
0: நன்றி.
1: ஈவினிங் வரலாம், ரொம்ப நல்லா இருக்கு.
0: நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க.
1: அப்பம் கேட்கறதே நிப்பாட்டிட்டோம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு இணைப்புல வந்திருக்கீங்க?
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து நாணமோ என்னும் நாணமோ.
0: ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல இருந்தா? கண்டிப்பா. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, கண்ணதாசன் வரிகள்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல். சூப்பரா கேளுங்க. நன்றி.
1: ஓகே மேடம். நன்றி மேடம்.
0: மகிழ்ச்சி.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு வந்தியம் மரசடிக்குப்பம் சரவணமா.
0: உங்க ஊரும் பேரும் மட்டும் சொல்லுங்க. நெய்வேலி
1: கிழக்கு வந்தியம் அரசடிக்குப்பம்.
0: அரசடிக்குப்பமா?
1: ஆமாமா.
0: ஓகே, சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தில் இருந்து பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, இந்த பாடல் தான் எங்களுக்கு வேண்டும்.
0: அந்த பாடல் வேணுமா? நிச்சயமா, இதோ உங்களுக்காக கேட்கலாம் அந்த பாடலை. நன்றி.
1: ஓகேமா,
0: நன்றி நன்றி நன்றி. அந்த பாடலை கேட்கலாம், ஆனால் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா நம்ம அந்த பாடல் உங்களுக்காக கேட்கலாம்னு.

0: நேரம் இப்போது 1:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: கரிவான கவனத்திற்கு பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நேர்களை இப்போ நம்ம கேட்கலாம் அந்த நேர் விரும்பி கேட்ட பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்லாரும் ஈஸ்வரி உங்க குரல்கள்ல. கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைத்தது. மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன்.

0: நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். நம்மோடு கும்பகோணம் பண்பலை, வேலூர் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த நேர்களும் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இப்போ யார் இணைப்பில் வராங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜயா, சொல்லுங்க.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நீங்க நல்லமா?
1: மகிழ்ச்சி.
0: என்ன பாடல்?
1: அன்புள்ள அப்பால இருந்து மரகத வீணைக்கு மனக்கோலம்.
0: மரகத வள்ளிக்கு மனக்கோலம், அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி. கேட்கலாமா?
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றி. கேட்கலாம். அன்புள்ள அப்பா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் அவங்களுடைய இசையில வைரமுத்து வரிகளில் KJSS பாடிய பாடல் இது, மரகத வள்ளிக்கு மனக்கோலம். அந்த பாடல் கேட்காங்க, அதை கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
4: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
5: Great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு, மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை நிலைநிறுத்தப் போவதாக கூறியுள்ளார். பெண்கள், குழந்தைகள் எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ள அவர், அத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டபூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அதிகார போட்டி, போதை கலாச்சாரம், குடும்ப தகராறு உள்ளிட்ட செயல்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இச்செயல்களை கடந்த ஆட்சியினர் தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் விரைந்து மேற்கொண்டிருப்பதாகவும், போதை கலாச்சாரம் என்னும் மரத்தை வேரோடு களைய 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். போதை குற்றங்கள் மீது 3,263 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,350 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களிடமிருந்து சுமார் 4,800 கிலோ கஞ்சாவும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று முதலமைச்சர் கூறினார். காவல் நிலைய உயிரிழப்புகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும், இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள்

0: குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு அமைக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், இப்படையினருக்கு 350 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிரடிப்படையின் நடவடிக்கையால் 268 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காவல்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளின் காவலர்கள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், தேவையான அளவிற்கு காவலர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச வன்முறை கருத்துக்களை பேசுவதை அரசியல்வாதிகள் நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக பல்வேறு குற்ற செயல்கள், லஞ்ச ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பேசுகையில் அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பு வழங்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று பேரவைத் தலைவரை சுற்றி தரையில் அமர்ந்து அவருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்றும் சூழல் உருவான நிலையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அவை விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் தங்கள் தரப்பிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி திமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஆனால் பேரவைத் தலைவர் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காததால் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பதிலுரை என்ற பெயரில் முதலமைச்சர் திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலும் விளக்கமும் அளிக்க வாய்ப்பளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார். தாவேக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் பதிலுரையில் திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் திமுக மீது பொய்யான தேவையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியதாகவும், இதற்கு பதிலளிக்க பேரவைத் தலைவரிடம் பலமுறை கேட்டு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வெளிநடப்பு செய்ததாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வனப்பணி படையின் புத்துயிர் ஊட்டல் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் தொடர்பான மானிய கோரிக்கை மீது இன்று உரையாற்றிய அவர், வனத்தீ மேலாண்மை திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். வணிகவரி, பத்திரப்பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றார். இத்துறையில் சீர்மிகு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய பொருளாதார நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசு உரிமை சான்றிதழ்கள் நிகழ் நேரத்தில் சரிபார்த்து போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் உயிர் பன்மயத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர உயிர்

0: பன்மைய குறியீடு உருவாக்கப்படும் என்றார். ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடைமடை வரை காவிரி நீர் செல்லும் வகையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செப்டம்பர் 1 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91.56 அடியாக உயர்ந்த நிலையில் பருவமழையை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராத காரணத்தினாலும் நீர் திறப்பை அதிகரிக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி இன்று காலை நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகளில் மின் உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது. சேலத்தில் விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் சுவாமி பச்சை சார்த்தி அலங்கார வீதி உலா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30 கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானி அம்பாளுடன் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 வர்ணஜாலம். நான்கு மணி முதல் 5 வரையிலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. மாலை 5 பூந்தென்றல். இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். மாலை 6 முதல் 6:30 வரை திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் கேட்கலாம் பக்தி மாலையாக. 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 திரை கானத்தில் இனிய திரை இசை பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரை கானம். இரவு 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.

இரவு 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நீர்களே. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: கரெக்டா 2 மணி 1 நிமிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 22 படி போடுவது தமிழ் பண்பலை மாண்டே மியூசிக் டேன் பாக்கூட கேட்க போகிறீர்கள். வழக்கம் போல சூப்பர் ஹிட் பாட்டு 1000,00,000,00,000 முறை கேட்டிருந்தாலும் இன்னொரு முறை கேட்கும்போது செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பாட்டு அண்ட் அந்த மாதிரியான சூப்பர் ஹிட் பாடல்களில் இன்றைக்கி நாம் கேட்க போகிற 1 மணி நேரம் கேட்க போகிற அந்த பாடல்களுக்கு 2 பாடல்களில் பதில் இருக்கு. மாலை அப்படின்னு தங்க மகன் படத்துல அது
1: என்னம்மா கண்ணு,
0: இந்த மாதிரி பாடல்கள் தான் நாம கேட்க போறோம். அது எந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102 புள்ளி போடுவது பாரதி தமிழ் பண்பலை
1: என்னம்மா கண்ணு.

0: வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: 2:06 கேட்டாத பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் அண்ட் மலேசியா வாசுதேவன் குரல்கள்ல மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து கேட்க போற அடுத்த பாட்டு எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்கள்ல பூமாலை பாட்டு தங்க மகன் படத்துல இந்த ரெண்டு பாடல்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா போட்டி போட்டு பாடுறது. ஓகே, இந்த போட்டி மட்டும் தானா இந்த பாட்டுல என்றால் அதுதான் இன்னைக்கு தேம். அண்ட் அதை பத்தி நிறைய பேசலாம். கேட்க போற இந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. பாட்டுக்கும் இசை இசை ராஜா இளையராஜா.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
1: ரெண்டு மணி 14 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் போட்டி பாடல்கள். அண்ட் போட்டி பாடல்களில் ஒரு ஃபன் இருக்கு, அந்த வரிகள் அண்ட் இசை அண்ட் டான்ஸோடு பார்க்கும்போது அதில் வர செம ஜாலியாக இருக்கும். அந்த ஹீரோ ஹீரோயின் மோஸ்ட்டாக பாடுவாங்க, அந்த தாண்டி மாமா மச்சான் சில பேர் பாடுவாங்க. அண்ட் அதோட சேர்ந்து நிறைய கான்செப்ட்ஸில் நமக்கு தமிழ் சினிமாவில் அந்த பாடல்கள் இருக்கு. அப்படி அடுத்து நீங்கள் கேட்க போகிற பாலே பாண்டியா படத்தில் இருந்து, அதை தொடர்ந்து இந்த ரெண்டு பாடல்கள் கேட்க போறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே என்பா கூட விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல.

தடிக்கண்ணா தடிக்கண்ணா கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்

தக்க தண்டி கிண்ணத்து மாப்பிளே தாலிபமாக தகப மாமா

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 31 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.1 பாரதி தமிழ் எஃப்எம் எங்கள் ஸ்டைல். இதில் போட்டி பாடல்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த போட்டி பாடல்கள் வரிசையில் அகைன் மறுபடி 2 பாடல்கள், சின்னவர் அண்ட் கரகாட்டக்காரன் படங்களில் இசைராஜா இளையராஜா பாட்டு, மனு சித்ரா வாய்ஸில் இப்போ இந்த பாட்டு. இதில் போட்டியில் பாட மட்டும் செய்ய மாட்டாங்க, ஆடுவாங்க. அப்படி ஆடுவாங்க கரகத்தை தலையில் வச்சுட்டு. சூப்பர் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மாண்டே மியூசிக் டேயில் என்பா கூட.

போன பாட்டுல அந்த இசை முடிஞ்ச இடத்துல இருந்து இந்த இசை தொடங்குற மாதிரியே இருக்கும். எனக்கு அப்போ கண்டிப்பா மறுபடியும் முதல்ல இருந்து பிளே பண்ணுவேன். மலிசை வாசுதேவன் சித்ரா குரல்ல கங்கை அமரன் எழுதின இன்னொரு இசை ராஜா இளையராஜா பாட்டு, சின்ன வேறுபட பாட்டு.

0: 22 புலி 3 பாட்டுக்கு
1: வேண்டுமெனின் 47 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள். மேல் ஃபீமேல் ஆண் பெண் குரல்ல அண்ட் படத்துல நடிக்கிறவங்களும் போட்டி போட்டு பாடுறதுங்கிற மாதிரியான பாடல்கள் வரும்போது அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மணி நேரம் தான் நமக்கு, அதனால் இன்னும் ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, அதனால் கேட்க முடியாது. நமக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அதை உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். எஸ்பிபி அண்ட் சித்ரா குரலில் அந்த பாட்டு கேட்டோம். அருணாச்சலம் படத்துலேருந்து தேவாயசையில் வைரமுத்து எழுந்த பாட்டு. போட்டி பாடல்களில் அதிகபட்ச பாடல்கள் இவர் பாடினதாக தான் இருக்குது, எஸ்பி பாலசுப்ரமணியம். அது என்ன காரணம் என்பதை தெரியவில்லை. அடுத்து கேட்க போகிறது சி ராஜா இளையராஜா இசையில் கஸ்தூரி ராஜா எழுதிய இந்த பாட்டு, அருண்மொழி அண்ட் தேவி அப்படிங்கிற ஒரு புது குரல். நாட்டுப்புற பாட்டில் இந்த பாட்டை தேடிக்கிட்டு இருந்தப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து கேட்க போகிறீங்க.

லீலா ஜிக்கி குரல்களில் ஜி ராமச்சந்திரன் இசையில் கண்ணும் கண்ணும் பாட்டு வஞ்சிக்கோட்டை வாலிபர் படத்துல இருந்து.

0: பாட்டுக்கு
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கவும் சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவை அடையவும் மத்திய அரசு எண்ணெய் வித்துகள் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் நோக்கம் முதன்மை எண்ணெய் வித்து பயிர்களான கடுகு, நிலக்கடலை, சோயாபீன், சூரியகாந்தி, எள், குங்குமப்பூ, நைஜர், ஆளி விதை மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றின் உற்பத்தியை மேம்படுத்துவதும், பருத்தி விதை, தேங்காய், அரிசி தவிடு மற்றும் மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் வித்துகள் போன்ற இரண்டாம் நிலை மூலங்களிலிருந்து சமையல் எண்ணெயை சேகரித்து பிரித்தெடுக்கும் திறனை அதிகரிப்பு ஆகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமானது நாட்டின் பல்வேறு மத்திய மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இருப்பிடத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரும் 9 எண்ணெய் வித்து பயிர்களின் வகைகளையும் அதனுடன் தொடர்புடைய வேளாண் நடைமுறைகளின் தொகுப்புகளையும் உருவாக்க முடியும். கூடுதலாக அதிக மகசூல் தரும் காலநிலைக்கேற்ற எண்ணெய் வித்துக்களின் வளர்ச்சிக்காக கலப்பின மேம்பாடு மற்றும் மரபணு திருத்தம் குறித்த 2 முதன்மை ஆராய்ச்சி திட்டங்களையும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் வணிக சாகுபடிக்காக கடுகு, சோயாபீன், நிலக்கடலை, ஆளி விதை, எள், குங்குமப்பூ, சூரியகாந்தி, ஆமணக்கு மற்றும் 13 காட்டு எள் ஆகிய 9 வருடாந்திர எண்ணெய் வித்துக்களின் அதிக மகசூல் தரும் 432 வகைகள் அறிவிக்கப்பட்டன. புதிதாக உருவாக்கப்பட்ட அதிக மகசூல் தரும் வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்களின் மரபணு திறனை பயன்படுத்திக் கொள்ள பல எண்ணெய் வித்துக்களின் இனப்பெருக்க விதைகள் 1,53,704 குவிண்டால் அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்க பொது மற்றும் தனியார் விதை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. எண்ணெய் வித்துக்களில் மாவட்ட அளவிலான விதை மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு தரமான சான்றளிக்கப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் பணியிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. தேசிய சமையல் எண்ணெய்கள் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 600 மேற்பட்ட மதிப்பு சங்கிலி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது ஆண்டுதோறும் 10,00,000 ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது. விவசாயிகள், உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்த விவசாயிகள் உயர்தர விதைகள், நல்ல வேளாண் நடைமுறைகள், பயிற்சி மற்றும் வானிலை பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளை இலவசமாக பெறுகின்றனர். மேலும் எண்ணெய் வித்துக்கள் சேகரிப்பு, எண்ணெய் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றின் செயல்திறனை அதிகரிக்க அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு அமைப்பதற்கு இந்த இயக்கம் ஆதரவை வழங்குகிறது. பண எண்ணெய் திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டமானது 2030-31 உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. இது கணிக்கப்பட்ட உள்நாட்டு தேவையில் சுமார் 72% பூர்த்தி செய்யும். அதிக மகசூல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து கொண்ட விதை ரகங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலமும் நெல் தரிசு நிலங்களில் சாகுபடி

விரிவுபடுத்துவதன் மூலமும் ஊடு பயிரிடலை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்த இலக்கை அடைய முடியும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டமானது நெல் மற்றும் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்படாத தரிசு நிலங்களை குறிவைத்து ஊடு பயிர் சாகுபடியை ஊக்குவித்து பயிர் பல்வகைப்படுத்துதலை மேம்படுத்துவதன் மூலமும் கூடுதலாக 40 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் எண்ணெய் வித்து சாகுபடியை விரிவுபடுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. பருத்தி விதை, அரிசி தவிடு, மக்காச்சோள எண்ணெய் மற்றும் மரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் போன்ற மூலங்களிலிருந்து மீட்டெடுப்பை மேம்படுத்தும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய அலகுகளை நிறுவ அல்லது மேம்படுத்துவதற்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு ஆதரவு வழங்கப்படும். மேலும் இந்த இயக்கமானது தகவல், கல்வி மற்றும் தொடர்பு பிரச்சாரத்தின் மூலம் சமையல் எண்ணெய்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட உணவு வழிகாட்டுதல்கள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவிக்கும். இந்த திட்டம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை கணிசமாக மேம்படுத்துவதையும் சமையல் எண்ணெய்களில் தன்னிறைவு என்ற இலக்கை முன்னெடுத்து செல்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் இறக்குமதி சார்பு நிலையை குறைத்து அந்நிய செலாவணியை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் இது உயர்த்துகிறது. மேலும் குறைந்த நீர் பயன்பாடு, மேம்பட்ட மண்வளம் மற்றும் தரிசு பயிர் நிலங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல் போன்ற வடிவங்களில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகளையும் இது வழங்குகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

மூணு மணி ஒரு நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.20 பாரதி தமிழ் பண்பலை மான் டே மியூசிக் டே. நம்மோட வர்ணஜாலத்தில் என்னென்ன பாட்டெல்லாம் கேட்க வருகிறோம்?

இந்த மாதிரி நிறைய பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு வர்ணஜாலத்தில் கேட்க விரும்புகிறோம். சுஜாதா குரலில் வைரமுத்து எழுதி வித்யாசாகர் இசையில் சில்ல இந்த தீப்பறி தான் நம்ம முதல்ல இந்த ஷோவில் கேட்க போகிற பாட்டு. தித்திக்குதே படத்தில் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் ஃபேஸ்புக்கில் அனுப்புன அத்தனை மெசேஜும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். ஓகே,

3:07 வர்ணஜாலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சோம சுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையிலேருந்து, பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, ஜி கதிரவன், வாரியாங்காவல், கொழஞ்சிநாதன், கதிரவன் மற்றும் கொழஞ்சிநாதன், கொழஞ்சிநாதன் ஒரு ஊரா ஒரு பேரா அப்படின்னு தெரில. ஓகே, விழுப்புரத்துலேருந்து முரளிதரன் அவர் வந்து ரொம்ப முன்னாடி அனுப்பிட்டார். இருந்தாலும் அடுத்தடுத்து போச்சு அனுப்புறாரு. பர்வதவர்த்தி இனி வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைம் ஆச்சுன்னா இந்த டீ கூட வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சில ஐட்டங்கள் இருக்கும். அதில் பெஸ்ட் ஐட்டம் வந்து இந்த வடை. அந்த வடை ஒரு கடி, டீ ஒரு கடி குடி அப்படின்னா சமையல் இருக்கும். ஐயோ, அதை அனுப்பாதீங்க ப்ளீஸ், பசிக்குது எனக்கு. ஓகே, இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் அனுப்பி என்னை வெறுப்பேற்றக்கூடாது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக பாட்டு விளையாட்டில் பாட்டு

பாட்டு கேட்பேன் உங்களுக்கெல்லாம். ஓகே, அண்டு சொல்ல மறந்துட்டேன், பாட்டு விளையாட்டில் பழைய பாட்டு தான் இன்றைக்கும். அந்த பழைய பாட்டை கேட்டவர் முதல்ல எனக்கு டயல் பண்ணுவார்னு நம்புகிறேன். அண்டு ஏன் பழைய பாட்டை கேட்டோம்னு அதுக்கப்புறம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி ஆகுங்க 4 மணிக்கு பாட்டு விளையாட்டுக்கு. அது தொடர்ந்து மேலே போயிடுது அலன் கண்ணன் அன்பு ராணி ஆந்தோனி ராஜுக்கு வந்து 1 மணி நேரம் போனதே தெரியலையா. அண்ட் அதோடு சேர்ந்து இந்த 2 மணி ஷோவில் போன போட்டி பாடல்களில் கண்ணும் கண்ணும் பாட்டு, படையப்பால மின்சாரப்பூவே சொல்லிங்க. மின்சாரப்பூவையை விட சூப்பர் பாட்டு வந்து அருணாச்சலம் படத்துலன்னு தோணுச்சு, அதனால் நான் அதை போட்டேன். ஓகே, அண்ட் போட்டா போட்டி பாடல்கள், ஆட்டம் போட வைத்த தேடல்கள், எங்கள் ஸ்டைல் என்றும் நாடல்கள், இன்ப அலங்காரம், தெரிக்கும் ராக ஸ்வரங்கள், மனதை வளைத்த அலங்காரம், மகிழ்ச்சியான கீதங்கள் சிங்காரம், பண்பலையில் உலா வந்த ஆச்சரியம், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சூப்பர் நோ பாப்பா, வீரராகவன் மாதவரத்துலேருந்து. ஓகே, அண்ட் குடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், சங்கர் டெய்லர் சேர்ந்தமங்கலத்துலேருந்து எரவாஜேரி சாகுல் அபீத், அண்ட் சரவணர் ராமலிங்கம், செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்துலேருந்து, புஷ்பா பம்மல்லேருந்து, அண்ட் அதை தொடர்ந்து சையத் மஹ்மூத் ஆம்பூரிலேருந்து. ஆம்பூர் பிரியாணி ஞாபகம் வருது, ஐயோ ஏன் எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்குமா இப்படி இந்த இப்படி பிரச்சனைன்னு தெரியல. நான் ஊர் பேர் கேட்டாலே அது பிரியாணி ஞாபகம் வருது. ஓகே, ஜி கதிரவன் வாரியாங்காவல், கமலாவரதன் கலீல் அகமது, பொன்னேரி மிமிகிரி கலீல் அகமது. ஓகே, ஜதி தாளம் பாடல் அல்லது போட்டி பாடல், போட்டி பா இதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு என்கிறார் உடன்குடி அப்துல் ஜமான் பர்வதத்தினி. அண்டு அதை தொடர்ந்து 1 மணி நேரம் போனதே தெரியல என்கிறார் அந்தோனி ராஜ். எனக்கும் தான் அப்படி தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது, ஏன்னா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஓம் பிரகாஷ், கமலாவரதன், வேறு யார் இன்னும் அனுப்பிட்டுருக்காங்க, அனுப்பின நேயர்கள், அனுப்ப போகிற நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கேட்க போகிற அடுத்த பாட்டு என்ன பாட்டு என்றால் கே கே ஸ்ரேயா கோஷல் குரல்களில் வரிமுத்து எழுதின பாட்டு, பரத்வாஜ் இசையில் தான் இந்த பாட்டும். 10க்குள்ளே நம்பர் 1 சொல்ல வசூல் ராஜா MBBS படத்தில் இருந்தேன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

விஜய் எழுதின இந்த பாட்டு சிற்பி இசையில உண்மை என்னன்னு சுஜாதா குரல்கள். உன்னை நினைத்து படத்துல இருந்தேன்.

0: 102 புலி 3 பாட்டுக்கு இட டான்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம் யாச்சையா.

0: 3:27 வரஜாலும் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கேட்கவிருக்கிற அடுத்த 3 பாடல்கள் என்ன என்ன என்றால், சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருந்து அந்த பாட்டு, அதை தொடர்ந்து கபடி குடுப்படத்துல இருந்து அந்த பாட்டு, அதை தொடர்ந்து
1: Everybody listen to samba bamba rumba tumba everybody mambo jambo bambo calling a party everybody move
0: இத போட்டு காட்டி பாட்டு விளையாட்டுல அதை அப்படியே திருப்பி பாடுங்கன்னு சொல்லணும். அடுத்த வாரம் வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் இதை தொடர்ந்து இந்த பாட்டு சிங்கம் படத்துல இருந்து அந்த, அதை தொடர்ந்து சுந்தரபாண்டியன் இதெல்லாம் கேட்க ரெடியா இருங்க அடுத்த அரை மணி நேரத்துக்கு. திப்பு கோபிகா பூர்ணிமா பாடினது, விவேகா எழுதினது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் எப்படி இருந்த என் மனசு பாட்டு ஃப்ரம் சந்தோஷ் சுப்பிரமணியம். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை மந்தி மியூசிக் டே என்பா கூட.
2: இப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி போகிறது, கண்களில் என்ன

Everybody.

இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, ரெடி ஆகுங்க டக்குன்னு பாட்டு விளையாட்டுக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கேம் ஷோல உங்கள் அனைவரையும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். கேட்க போறேன் இந்த பாட்டு ஆலாப் ராஜு சின்மை குரல்கள்ல, நாமத்துக்குமார் எழுதி, ஹரி ஜெயராஜ் செய்யல, ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல இருந்து. ஓகே, அண்ட் வலங்கை மான்ல இருந்து யார், ஆட்டோ துரை, கன்றா மாணிக்கம், ரத்னசாமி, அண்ட் ஏழு கிணர் தேவா அவர்களுடைய ஃபேவரட் பாடல்கள்லாம் வருதுங்கிறாரு. ஓகே, பாபு முள்ளக்காடு வழங்கி வரிகள் தாளம் இன்பம் ஏராளம் இனிய கானம் தேன்சுவை பானம் அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். ஓகே, அண்ட் ஜடேரி வேல்முருகன், சூளை ரீஜா, மனோகர், கலீல் அகமது, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அத்தனை பேருக்கும் வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

செம பியூட்டிஃபுல் சூப்பர் மெலடி இது. ஜிவி பிரகாஷ்குமார் சாய்ந்தவி சேர்ந்து பாடினது, நாமத்துக்குமார் எழுதின இந்த பாட்டு, உதயம் NH4 படத்துல இருந்து.

நாலு மணிக்கு மேல என்ன நடந்தாலும் எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு உங்களை தைரியமாக்குறதுக்கு பாட்டு விளையாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். இப்ப கோவை ஜலீல் பாடின பாட்டு ஆர் ஆர் எழுதுன இந்த பாட்டு சந்தோஷம்.

கரெக்டாக 4 மணி 1 நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இந்த நிகழ்ச்சி ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு. ஓகே, நான் ப்ளே பண்ணுவேன் ஒரு பாட்டு, நீங்கள் அந்த பாட்டை பல முறை கேட்ட அந்த பாட்டாக தான் இருக்கும். 1000,00,000,000,000 முறை நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, ஆனாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை குறிப்பாக தேர்ந்தெடுத்து இது எங்கேருந்து வருது, இது ஏன் வருது, இது எப்படி வருதுன்னு கேட்பேன். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2952538 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். பாட்டு விளையாட்டில் கலந்துக்கோங்க.

4:09 ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டில் இணைந்திருக்கிறீர்கள். 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. 2955

0: 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 எண்களுக்கு டயல் செய்யுங்கள். 044 சென்னைக்கான எஸ்டிடி கோடை முன்னாடி ஆட் பண்ணிக்கணும், டயல் பண்ணுறது. பழைய பாட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து சூப்பராக கண்டுபிடிப்போம் என்று கேட்ட நேயர்களுக்காகவே 2 வாரமாக விடாமல் பழைய பாட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்மோட முத நேய நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: மாலை இனிய வணக்கம்யா.
0: மாலை இனிய வணக்கம். யார் ஐயா பேசுகிறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டி கோபால் ஐயா, உங்களுக்கான கிளிப்பிங் ரெடியாக இருக்குது, போடவா?
1: போடுங்க.

0: இதுல எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா?
1: இப்ப போட்ட பாட்டு பழைய பாட்டுங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: வேற என்ன போடுறீங்களா?
0: இல்ல அடுத்த நான் இருக்குதா வாய்ப்பு?
1: அது பழைய பாட்டு தான், ஞாபகம் இல்ல.
0: பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பு
1: தான். 80s 70s தான்,
0: ஒன்றும் தப்பு இல்லை.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி ஐயா,
1: வாய்ப்பு கொடுத்தலாம்.
0: ஓகே, வணக்கம்
2: ஐயா. வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன் ஐயா, இந்த பாட்டு கேளுங்க. உங்களை தான் பாராட்டுறாங்க, எப்படியோ பதில் சொல்லிடுவீங்க. வீர தீர சூரனுங்க ராஜாங்கிறாங்க.
2: ரொம்ப அருமையா இருக்கு அந்த ரெண்டு பாட்டு. முதல்ல ஒரு பாட்டு போட்டீங்க, ரெண்டாவது ஒரு பாட்டு போட்டீங்க. பொதுவாக எம் மனசு தங்கம்
0: ரெண்டு ஒரே பாட்டு தான். பொதுவாக எம் மனசு தங்கமா? நம்ம வந்து பொதுவாக எம் மனசு தங்கம் இந்த பிஜிஎம் வந்து இந்த ஷோவுடைய பிஜிஎம். அதை வந்து பதிலா சொல்லாதீங்க. வணக்கம். வணக்கம் மேடம்.
3: ஒரு
0: கிளிப்பிங் ப்ளே பண்றேன், அதை கேட்டுட்டு பதில் சொல்லணும்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுல? வணக்கம். அந்த பாட்டு இல்ல, அது பழைய பாட்டு.
1: அந்த பாட்டு சார், படம் வந்து வணங்க முடியும் சார்.
0: சரி ஓகே.
1: மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாராயணன் நினைக்கிறேன் சார்.
0: ஓகே, சரி ஓகே
1: ஓகே சார். வேற சார் கேள்வி கேக்கல.
0: நான் இன்னும் கேட்கவே இல்லையா?
1: ஆ கேளுங்க.
0: முத லைன் என்ன?
1: ஆ சரியா இருக்கு
2: சரவணன்.
0: இந்த பாட்டினுடைய மொத வரியை கண்டுபிடிங்க.
2: கொய்யா பழம் போலே.
0: என்ன வச்ச? என்ன வச்ச?
2: குவிச்சு வச்ச கொய்யா பழம் போலே.
0: சரவணன் சொல்றது குவிச்சு வச்ச கொய்யா பழம் என்கிறாரு சரவணன்.
2: வணக்கம்.

0: சொல்லுங்க கலா.
1: சரி அது பத்தி போடுங்க, அந்த டீம் போடுங்க.
0: இன்னொரு முறையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? குவிச்சு வச்ச கலா என்ன சொல்றாங்கன்னா குவிச்சு வச்சதான் அப்படிங்கிறாங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். 2952085328539879 நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து டயல் பண்ணுங்க. 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் ஆட் பண்ணுங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: திருத்துறை தமிழ் ஏந்தி என்ன இப்போ உதவ வரி அதுல ரோட்டு கடை என்கிறார் தமிழேந்தி. ரோட்டு கடை கொய்யா பழம் போலே என்கிறார் தமிழேந்தி. அடுத்த நேயர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதற்கு மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு சின்ன இடைவேளைக்கு
3: பிறகு. காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: வணங்காமுடி என்கிற மிக பழைய படத்திலிருந்து ஒரு பாட்டை போட்டிங்கன்னா நாங்களாம் உடனே பதில் சொல்லிடுவோம். நான் வந்து பாட்டுக்கு புது பாட்டு ஈஸியான புது பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களாக தான் கேட்டீங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மாணிக்கம் கல்லூரி பேசுறேன் சார்.
0: மாணிக்கம், அந்த வரி என்ன?
4: அது ரோட்டில் குமிச்சு வச்ச கொய்யா பழம் போல இருக்குது பாரு அப்படிங்கிற.
0: ரோட்டுல குமிச்சு வச்ச கொய்யா பழம் என்கிறார் மாணிக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். ஐயோ ஐயா வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
5: முருகன் பேசுறேன்
0: சார். முருகன், முருகன் சொல்லுங்க என்ன அது முத வரி?
5: குமிச்சு வச்ச கொய்யா பழம் போலே.
0: குமிச்சு வச்ச என்கிறார் முருகன். எப்படி பாடுங்க நீங்க, உங்களுக்கு நல்ல குரல் வளம், அப்படியே ரெண்டு வரி பாடுங்க. ஐயோ ஏன் வெக்கப்பட்டு கட் பண்ணீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். கமலகண்ணன் சொல்லுங்க. அதோட புது பாட்டு வெர்ஷன் கேட்டு எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குமிச்சு வச்ச என்கிறார் கமலகண்ணன். அடுத்த நேயர் என்ன சொல்றாரு? வணக்கம்.
6: ஹலோ
0: மெட்ரோ ட்ரெயினா? ஆமா ரேடியோ தான், ரேடியோல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரோசி. எங்க இருந்து பேசுறீங்க? வியாசர்படி ரோசி சொல்லுங்க. பாட்டு வரி என்ன? இந்த வரி
6: என்ன?
0: குமுக்கு
6: குமுக்கு
0: கும்மா. ரோசி என்ன சொல்லிருக்காங்கன்னா குமுக்கு கும்மா கொய்யா பழம் இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேக்கல. ரோசி வியாசர்படியா? ஓகே, வாழ்த்துக்கள். ஹலோ
7: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கம் வித்யா ரவி சொல்லுங்க.
7: குமுர்த்த கும்மா
0: சொல்லுங்க.
7: குமுர்த்த கும்மா கொய்யா பழம் போலே.
0: குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரியேவா?
7: குமுர்த்த கும்மா.
0: குமுர்த்த கும்மா என்ன அர்த்தம் அதுக்கு?
7: தெரியலையே, என் காதுல அப்படிதான் விழுந்தது.
0: எனக்கும் அப்படிதான் விழுகுது. எனக்கும் இஸ்கு இஸ்குன்றதான் கேட்கிறது.
7: நன்றி.
0: நன்றி. வித்யா ரவி என்ன சொல்லியிருக்காங்க? குமுர்த கும்மா என்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
8: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் ஐயா சொல்லுங்க ஐயா.
8: பாட்டு முதலடி சொல்லணுங்க ஐயா?
0: ஆமாங்க ஐயா, ரொம்ப சிம்பிள்.
8: குளிச்சு வைத்த கொய்யா பழம் போல.
0: குலுக்கி வைத்த. குலுக்கி வைத்த கொய்யா பழம் போல. ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாரு? வணக்கம். ஹலோ.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். நல்லா இருக்க மேடம்.
9: ரொம்ப மிஸ் பண்ண சார் உங்களை.
0: ஆமா எனக்கு வந்துட்டல்ல, எப்படி இருந்தா

0: வெரி குட். அப்ப அந்த அதே எனர்ஜியோட பதில் சொல்லுங்க பாக்கலாம். இந்த வரி என்ன? இந்த வரி என்ன?
1: அதுல
0: வேணா நமக்கு அந்த முதல் ரெண்டு லைன் தான் எனக்கு டவுட். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: பானு சார், பானு.
0: ஆவடி பானு. கும்கு கும்கா, கும்கு குக்கா.

0: இந்த வரி என்ன?
1: கும்கு கொடுத்தா கொய்யா பழம் போல ஐயா வந்தாரு.
0: எது கும்கு?
1: கும்கு குக்கா.
0: எது
1: கும்கு குக்கா?
0: கும்கு குக்கா.
1: ஆமா, கொய்யா பழம் பாரு ஐயா வந்தாரு.
0: ஐயா அது அதுல வேணாம், நமக்கு அந்த முதல் ரெண்டு லைன் தான் எனக்கு டவுட். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ஆவடி பானு. கும்கு கும்கா, கும்கு குக்கா. வித்தியாசமான வரி, அந்த காலத்திலே போட்டிருக்காங்க, அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நேயர்கள். வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் திருவாரூர் விஜயபுரம் அக்ராரத்திலிருந்து ரகுமான் பேசுறேன்.
0: ரகுமான் சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி அருமையா இருக்கு.
0: நன்றி.
2: நேயர்கள் சிரிப்பாகவும் பேசுறாங்க, அழகாவும் பேசுறாங்க. நிகழ்ச்சி அருமையா இருக்கு.
0: நன்றி.
2: வாழ்த்துக்கள் சொல்லதான் போன் போட்டேன். வாழ்த்துக்கள்.
0: ஓகே,
2: நேயர் சொல்லட்டும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ ஃபார் காலிங். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: செங்குன்றம் சந்தானம்.
0: செங்குன்றம் சந்தானம் சொல்லுங்க.
3: அதே குமுக்கி வச்ச கொய்யா பழம் போல.
0: குமுக்கி வச்ச, குமிக்கி வச்ச என்று பாடுகிறார்களா? எங்க பாடி காட்டுங்க.
3: குமுக்கு குமா கொய்யா பழம் போல.
0: இன்னொரு முறை பாடுங்க.
3: குமுக்கு குமா கொய்யா வச்ச போல.
0: இன்னொரு முறை
3: பாருங்க.
0: நீ மூணாவது முறையை நீங்களே மாத்துறீங்களே. நீங்க சொன்னதை நீங்களே கரெக்டா நீங்களே நிக்கணும்ல. ஸ்டாண்ட் ஆல கடைசி வரைக்கும் நான் உறுதியா இருக்கேன்னு சொல்லுங்க.
3: போறேன் சார், போறேன் சார். அது மேல நாங்க பாருங்க.
0: ஒரே ஒரு முறை பாடுங்க ப்ளீஸ்.
3: குமுக்கி வச்ச கொய்யா பழம் போல.
0: குமுக்கி வச்ச
3: கொய்யா பழம் போல.
0: ஓகே, நன்றி சந்தானம்.
3: தேங்க்யூ சார்.
0: நன்றி. அடுத்ததாக வணக்கம். வணக்கம். ஏன் கட் பண்ணிட்டீங்க? பாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களை. ஓகே, எனக்கு இந்த வணங்காமுடி படத்தில் வர்ற இந்த வரிகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு டயல் பண்ணுங்கள். 2952 0853 2838 9871. டொமேட்டோ தக்காளி பாட்டு கேட்டுட்டு திரும்ப வரேன்.

0: நேயர்களும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் வருது. ஓகே, கலீல் அகமது, 2000 மேலே பாட்டு கேளுங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நான் வந்து எப்போவுமே புது பாட்டிலேருந்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்ன, அது போங்கு, நீங்கள் வந்து எனக்கு பழைய பாட்டிலேருந்து கேளுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நேயர்களில் யாரோ ஒருத்தர் தான் சொன்னீங்க. அதனால் நான் பழைய பாட்டிலேருந்து எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் தேடுங்க, நீங்கள் வந்து எப்படி பதில் சொல்லிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பெரியார் நகர் ராஜேஷ், முதல் வரி கொய்யாப்பழம் போல், அந்த கொய்யாப்பழத்துக்கு முன்னாடி ஒரு வரி இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மாலினி தேவி அருணாச்சலம், அண்ட் தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி. ஓகே, குமுக்கு குமா, எல்லோரும் குமுக்கு குமாவுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகே, சூளை ரிஜா மனோகரன், அன்பு ராணி, ஓகே அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அண்ட் அதை தொடர்ந்து ஹேமலதா, அண்ட் கதிரவன், அது தொடர்ந்து வேறு யார் பதில் அனுப்பியிருக்கிறது, ஏழுக்குனது தேவா, ஓகே முகமது பிலால், ஓகே ஒரு பாட்டு வச்சு நிகழ்ச்சியை முடிச்சிருக்கேன். ஆமாம், ஒரு பாட்டுக்கு பதில் சொல்லலைன்னா நமக்கு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அதை பதிலை எதிர்பார்க்கறது தான் பழக்கம். 1957 வழங்க முடித்தது பெற்றில் இடம்பெற்ற, ஓகே பதில் சொல்லிட்டார் ஹரிகரன், பதில் போட்டிருக்காரு. இன்னும் 2 நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா, பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: சொல்லுங்க.
0: வணக்கம்,
1: விஜயேஸ்வரன் பேசுறேன். ஒரு பாட்டு ஒரு மணி நேரம் முடிச்சிருக்கீங்களா?
0: போதுமா, பதில் தெரியல. நீங்க
1: இல்ல இல்ல இல்ல, நான் ட்ரை பண்றேன். அது வந்து குடிச்சு வச்ச கொய்யா பழம் போல இல்லையா, மெய்யா பழம் போலன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, நீங்க முதல் லைன் தான் சொல்லணும். கொய்யா பழம் தான் அது, முதல் லைன் மட்டும் எனக்கு சொல்லுங்க.
1: முதல் லைனா? அதான் சார், அப்படிதான் வருது. குளிச்சு வச்ச கொய்யா பழம் போலதான் வருது.
0: குளிச்சு
1: லாஸ்ட் குவிச்சு வச்ச
0: குவிச்சு. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம்.
1: லாஸ்ட் டைம் நான் லாஸ்ட் வீக் நான் ஆப்சென்ட் ஆயிட்டீங்களா?
0: லாஸ்ட் வீக். ஆமா.
1: ஓகே ஓகே, நன்றி சார்.
0: ஓகே, அடுத்த வாரம் வருவேன், கவலைப்படாதீங்க.
1: ஓகே ஓகே,
0: நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீர்கள்?
2: திருவற்றியூர் விஜயகுமார்.
0: திருவற்றியூர் விஜயகுமார், சொல்லுங்க.
2: குமுக்கபுரம் கொய்யாப்பழம்.
0: குமுக்கபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, ஆரியபுரம் மாதிரி, அந்த கொய்யாப்பழம் அங்க விளையிற கொய்யாப்பழம் அப்படிதானே? குமுக்கபுரம் எந்த ஊர் அது? எங்க பின்கோடு எங்க இருக்குது அது?
2: இல்ல சார், பாட்டு கேட்டுதான் சொல்றேன் சார்.
0: குமுக்கபுரம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குமுக்கபுரம்.
0: குமுக்கபுரம் கொய்யாப்பழம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு, அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா?
2: ஆமா சார்.
0: ஓகே, உங்க பேர் கேட்டேன்.
2: விஜயகுமார்.
0: விஜயகுமார், ஓகே. விஜயகுமார் வந்து குமுக்கபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அத்திப்பட்டி மாதிரி அது ஊர். அந்த ஊர் வந்து இப்ப இல்ல, அங்க இருந்து கொய்யாப்பழம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம். இன்பா சார்.
0: மாலை வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட், சொல்லுங்க.
3: கடைசியா நம்மள நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்க, குமுர்த்த கும்மா கொய்யாப்பழம் போல.
0: குமுர்த்த கும்மா,
3: குமுர்த்த கும்மா,
0: அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா,
3: அதுக்கு பாட்டு எழுதி
0: இப்படி ஒரு வரி இருக்குதே, எம்மா, அந்த காலத்து 1957 அம்மம்மா. யாரு எழுதினவர் தான் கேட்கணும்.
3: நினைக்கிறேன்.
0: வெங்கட், வெங்கட் வந்து ஒரு பதில் சொல்லிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வீரதுரை அடையலூர்ல இருந்து.
0: சொல்லுங்க வீரதுரை.
4: அதாவது சார், அந்த குமுர்த்தகுமாருக்கு முன்னாடி ஏ ஆரம்பிச்சாங்க சார், ஏ குமுர்த்த குமா கொய்யா பழம் போலே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சார்.
0: ஏ குமுர்த்த
4: குமா.
0: ஓகே, என்ன அர்த்தம் அதுக்கு? ஏ குமுர்த்த குமா அப்படிங்கறது, அது மாதிரி ஊருன்னு ஒருத்தர் அந்த மாதிரி.
4: குமுர்த்தன்னா ஊர் கிடையாது சார், அது சும்மா சொல்றது, ராகம் பாடுறதுக்காக குமுர்த்தன்னு சொல்லுவாங்க.
0: குமுர்த்தன்னு சொல்லுவாங்க. என்ன ராகம் அது? பஞ்சாகம் வரலையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ராகத்துல குமுர்த்தங்கிற ஒரு ராகம் இருக்கு. புது ராகம், 8வது ராகமா இது? நன்றி ஐயா.
5: ஹலோ.
0: ஐயோ, பாப்பாட்ட எல்லாம் குடுக்காதீங்க, பாப்பாக்கு தெரியாது 1957 பாட்டு.
5: சார், செங்குளத்தூர்ல இருந்து சரண்யா பேசுறேன் சார்.
0: சரண்யா, சொல்லுங்க
5: சார். குமுர்த்த கும்மா,
0: அதுக்குதான் அர்த்தம் என்ன?
6: சொல்லுங்க.
0: குமிச்சு வச்ச கே வி ஜெயசீலன் என்ன சொல்றாரு அப்படின்னா,

4:24 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு இன்பாக கூட இனிமே டயல் பண்ண போற எல்லாத்துக்காகவும் உற்சாகத்துக்காக இது போடுறேன். ஓகே அண்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற

0: குமிச்சு வச்சேன்கிறார். இதுக்கு மேல இந்த பாட்டை போர் அடிக்க விரும்பல, நான் பதில நானே சொல்லிடுறேன். சரியா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அண்ட் அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகுங்க, ஐ மீன் அடுத்த கிளிப்பிங்க்கு ரெடி ஆகுங்க. நான் வந்து வழக்கமாக 4 கிளிப்பிங் எடுப்பேன், ஒரு பாட்டு ஜாஸ்தியாக அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரே பாட்டே வந்து 1 மணி நேரம் வரும். ஆனால் பல பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த பாட்டே கண்டுபிடிக்க முடியலையா என்பது. ஓகே, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நான்கு மணி 30 நிமிடங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, இந்த பாட்டை கேட்டு முடிச்சிருங்க. 1957 வந்த பாட்டு தான், இப்போ எதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த பாட்டில் இருந்து தான் அடுத்த கேள்வியும் வருது. இந்த மொதல் வரி எப்படி இந்த பாட்டில் கேட்டோமோ அதே மாதிரி இந்த பாட்டில் இருந்தால் அடுத்த கேள்வியும். எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி அண்ட் கோரஸ் குரல்களை டி என் ராமையதாஸ் எழுதின இந்த பாட்டு. ஜி ராமநாதன் இசையமைச்சிருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அண்ட் சரோஜதேவி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அந்த பாட்டு வணங்காமுடி திரைப்படத்தில் தான் இப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த பாட்டை நீங்கள் பல பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் அந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு இந்த பாட்டிலேருந்து ரெடி ஆகுங்க.

0: அடுத்த கிளிப்பிங்க்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதனுடைய கரெக்டான பதிலை சொன்ன நேயர்கள், முதல்ல சொன்னது டெலிஃபோனில் என்றால் யார் என்றால் யார் யார் இருக்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வித்யா ரவி கரெக்டான பதிலை ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அந்த தொடர்ந்து ரோசி சொன்னாங்க, ஓகே, அதை தொடர்ந்து அதனுடைய முழு பதிலையும் கரெக்டாக சொன்னது குமுருத உமாங்கிறதுக்கு முன்னாடி ஏங்கிற ஒரு வார்த்தை வருதுங்கன்னு சொன்னது வீரதுரை. ஃபேஸ்புக்கில் மாலினி தேவியாருணாச்சலம் அண்ட் ஒரே நேரத்தில் இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருந்ததுனால யார் இதில் முன்னாடி சொன்னதுன்னு தெரியலங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அந்தோனிராஜ் மாலினி தேவியாருணாச்சலம் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்தது. அதை தொடர்ந்து வேற யார், ஹரிஹரன் அதோடு சேர்ந்து கரெக்டான பதிலை சொல்லியிருந்தார். ஹரிஹரன் வித் ஆர்டிஸ்ட் டீட்டெயிலோடு எல்லாத்தையும் சொல்லிட்டார், ஓகே. அண்டு குமுத்த என்பது குமுர்த ஈறு சேர்த்துருந்தேன், அந்த குமுத்த அங்கு பதிலாக ஈறு சேர்த்துருந்தா அது கரெக்டான பதில், ஓகே. இந்த பாட்டை முழுசாக கேட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு சூப்பர் ஹிட் புது பாடல்கள் இருக்குது, அதாவது இந்த வருடங்களுக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிறது, ஓகே. அண்ட் அந்த ரெண்டு பாடல்களை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லுங்கள். அண்ட் டயல் பண்ணுற நேயர்களுக்கு அடுத்த கிளிப்பிங் ரெடியாக இருக்குது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து?
1: எம்கேபி நகர்லேருந்து போஜராஜன் பேசுகிறேன் ஐயா. வணக்கம் ஐயா.
0: போஜராஜன் ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: கிளிப்பிங் உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங், ஓகேவா?
1: ஆ.
0: என்ன வரி ஐயா அது?
1: சூப்பர் வரி அது.
0: சூப்பர் வரி, செம வரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன வரிங்கிறது யாருக்கும் தெரியல.
1: அருமையான வரி, மனசு இது வரமாட்டது.
0: ஆமா, அங்க இருக்கு அங்க வரல. சரி, அடுத்த நேயர் இருக்கு அதனால. நன்றி ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில் இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேச. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க சரவணன்.
2: இப்போ இப்போ அந்த பிஜிஎம் போச்சுங்களா? அதுக்கு சொல்லணுங்களா?
0: எந்த பிஜிஎம்?
2: நீங்க இன்னொரு முறை போடுங்க பாக்கலாம்.
0: கண்டுபிடிங்க.
2: இது முதல்வன் படம்.
0: அதெல்லாம் வேணாம் எனக்கு, படம் பாட்டு பாடினவங்க நடித்தவங்க ஆடினவங்க அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் சந்தேகம்? அந்த வரியில தான் வரும் எப்பவுமே. அடுத்த ரேயருக்கு வாய்ப்பு, ஓகே. அடுத்த ரேயர் டயல் பண்ணுறீங்க என்றால் 2952085323839871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. டயல் பண்ணி இந்த வரி என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: கூபி சார்.
0: யாருங்க?
3: கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் சொல்லுங்க.
3: பாட்டு போட போட.
0: இன்னொரு முறை போடவா? ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது? கண்ணில் உள்ள விவித் பாரதியா? மறுபடியும் சொல்லுங்க. தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரியா? எனக்கு வந்து விவித் பாரதி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்று, நல்ல ட்ரை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அந்தோனிராஜ் காட்டு பார்க்க ஒரு பதில் அனுப்பியிருக்காரு ஃபேஸ்புக்கில், இன்னொரு ஒரு பாட்டு கூட அதில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. கரெக்டான பதிலாக அந்தோனிராஜ் காட்டு பார்க்கல அனுப்பியிருக்காரு ஃபேஸ்புக்கில். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா சொல்லுங்க.
4: கம்பன் தங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உருக்குறியே சார்.
0: கம்பன் தங்கு.
4: கம்பன் தங்கு.
0: கம்பன் ஜங்கு.
4: கம்பன் ஜங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உருக்குறியே.
0: கம்பன் ஜங்கு.
4: ஆமா, கம்பன் ஜங்கு.
0: கம்பன் ஜங்கு அப்படினா?
4: அப்படினா தெரியல சார். கம்ப தங்குனா ஏதோ ஒரு தங்கு போகுது சார். அது
0: சங்கு.
4: ஆமா, சங்கு போகுது.
0: அது ஒரு வகை சங்கு.
4: ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அப்படிதான் நானும் நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, வனஜா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: நான் ரஜித் பாலாஜி பேசுறேன்.

0: ரதி பாலாஜி சொல்லுங்க. இல்ல உங்க லைன் கிளியரா இல்ல, அதனால பாடாதீங்க. இப்ப வரி மட்டும் சொல்லுங்க.
1: அதாங்க
0: மறுபடி சொல்லுங்க. கம்ம
1: இழுந்த மாதிரியே.
0: அப்படி என்றால் என்ன?
1: அப்படின்னா தெரியலையே, அது பார்த்து எழுதுனவங்களதான் கேட்கணும்.
0: அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்புறமா, அவர் கேட்டா சொல்லிடுவாரு, வாட்ஸ்அப் பண்ணிடுவாரு, இதுதான் பண்ண இதுதான் இது அப்படின்னு. அது வேண்டாம், இல்ல நமக்கு தெரியணும்ல.
1: எழுதிக்கிறாரு அவர் தான் கேட்கணும்.
0: கேட்டுறேன், கேட்டே சொல்றேன் நான் உங்களுக்கு. நான் கேட்கற எல்லாத்துக்குமான பதில நான் கேட்டு சொல்லிடுவேன், கண்டிப்பா கேட்டு
1: சொல்லிடுவேன்.
0: நன்றி, வணக்கம்.
2: சம்பாவுடைய
0: தூள் கண்ணுல விழுந்த மாதிரி. ஓகே, நினைவிருக்கும் வரை ஒரு ஒரு பதில் கரெக்டு ஆயத் பாஷா. முதல் வன் வந்து நமக்கு நானே பதில் சொல்லிட்டேன், அதனால அந்த பதில் எடுத்துக்க மாட்டேன். கரெக்டாங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் ஐயா.
2: நன்றி, நன்றி.
0: அருணாச்சலம் ஐயா.
2: அருணாச்சலம் கோருக்கு.
0: ஓகே ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராமாபுரத்தில் நாகராஜன் பேசுறேன் சார்.
0: ராமாபுரத்தில் இருந்து
3: நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன்.
3: கண்ணுக்குள்ள விழுந்த மாதிரியே, கம்பஞ்சம்பா விழுந்த மாதிரியே,
0: கம்பஞ்சம்பா
3: நுழைஞ்சு உருத்திரியே.
0: கம்பஞ்சம்பா என்றால் என்ன நாகராஜன்?
3: கம்பஞ்சம்பாங்க கண்ணு கம்ப தூள் இருக்கு இல்லையா,
0: கம்பு உடைய தூள்.
3: கம்ப அதுல வந்து ஒரு மாதிரி உமி வரும்.
0: ஓகே,
3: அந்த உமி கண்ணுல பட்டுச்சுனாக்க பயங்கரமா உருத்தும்.
0: அந்த மாதிரி அந்த காதல் உருத்துது.
3: ஆமா, உருத்துது.
0: ஓகே, அப்ப புடிச்ச காதலா இருக்கும் அதோ. ஆக்சுவலா உருத்த கூடாதுல்ல, அந்த டவுட் உங்களுக்கு வரலையா?
3: நல்ல மனசோட காதலிக்கணும்னு அர்த்தம்.
0: சரி சரி, ஓகே. அப்ப நம்ம பண்ணும்போது பாத்துக்கலாம் அதெல்லாம். சிரிக்கிறீங்க.
3: நன்றி சார்.
0: இல்ல, நம்ம பண்ணும்போதுன்னதும் பயங்கரமா சிரிக்கிறீங்களா? அப்ப ஐடியா இருக்கு உங்களுக்கு?
3: இருக்கு, இருக்கு சார். லவ் பண்ணிருக்கேன்
0: சார். ஓகே, வீட்டுல சொல்றேன்
3: நான்.
0: நன்றி. 4:42 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் அடுத்த ரேயர். வணக்கம், பாட்டு விளையாட்டு.
4: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து மிமிக்கிரி கலியில் அமர்ந்து பேசுறேன்.
0: கலியில் அகமது.
4: கம்பஞ்சங்கு
5: விழுந்த மாதிரியே, கண்ணுக்குள்ள நுழைஞ்சி உருத்திரியே.
0: அதான்
4: கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே, கண்ணுக்குள்ள
0: நுழைஞ்சி உருத்திரியே. வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வந்துட்டீங்களா?
6: ஹலோ.
0: ஹலோ,
6: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
7: யார்
0: பேசுறீங்க?
7: ராசாத்தி.
0: என்ன பதில் சொல்லுங்க?
7: தெரிஞ்சுக்கணும்ல.
8: கம்பு உண்மையதான் என்ன என்னன்னு முடியல.
0: அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லையா நீங்களும்?

0: ஓகே, நன்றி.
1: நன்றி,
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணாங்க, அவங்க எல்லாருமே சொன்னது அதே பதில் தான். அண்ட் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, பல பேர்த்துக்கு டவுட் இருக்கும் என்னத்தை கேட்குறாரு என்று, இதுதான் இந்த பாட்டில் வர்ற முதல் வார்த்தை அல்லது முதல் வரி. அதில் வர அந்த முதல் வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான் கேட்டோம். அதில் நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க, நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்லேயும் பதில் சொல்லியிருக்கீங்க. யார் முதல்ல சொன்னதுங்கிறது தான் மேட்ரு. ஓகே, அது யாருங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆச்சாலே பாட்டுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், சாண்டோல்டன் வாய்ஸில். ஓகே, கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை பாட்டு விளையாட்டு இன்பா கூட. ஸ்டே டியூன்ட். 2952 0853 2838 9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். இனி இந்த பாட்டுக்கு அப்புறமா நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது, குமுர்தகுமா கொய்யாப்பழம் போல் ரெண்டு பாட்டு இருக்குது தமிழ் சினிமாவில். ஓகே, அந்த ரெண்டு பாட்டு என்னங்கிறத டயல் பண்ணுற நேயர்கள் சொல்லணும். ஒரு நபர் அடிபட்டால் அது மயங்கி சுருண்டு விழுவதை குறிக்க பயன்படுத்துவார்கள். ஒரே அடியில் அவன் கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி விழுந்துட்டான் என்று பேச்சு வழக்கில் கூறுவது உண்டு என்று ஹரிஹரன் மெசேஜ் அனுப்பியிருக்கார். ஓகே, நான் கேட்டேன் விரிவுரை, விளக்க உரை, பொழிப்புரை அதையும் சேர்த்து அனுப்பிட்டார். ஸ்டேட்யூண்டா இருங்க, தொடர்ந்து பேசலாம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: இன்பா கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உத்பாதி தமிழ் பட்பலையில் ஆட்டு பாட்டும் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு. அரியரன், நீங்கள் ரொம்ப உணர்ச்சி பேசப்படுறீங்க. நான் படித்ததுக்கு அப்புறமும் படிங்க, உங்கள் இஷ்டம் என்று. ஓகே, வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, நல்லா பேசுங்க. பக்கத்தில் ஒரு என்ஜின் சத்தம் கேக்குது எனக்கு, ரேடியோ வால்யூம்
1: குறைச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: அதுல வந்து குடிச்சு வச்ச கொக்கோ கோலா போலன்னு ஒரு பாட்டு.
0: ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது.
1: அதுக்கப்புறம் வந்து காத்தடிக்குது காத்தடிக்குது
0: காத்தடிக்்குது காத்தடிக்குது.
1: ரெண்டு பாட்டு சார்.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: குணசுந்தரி.
0: சுந்தரி குடிச்சு வச்ச அந்த பாட்டை தொடர்ந்து காத்தடிக்குது ரெண்டு பாட்டும் அந்த பாட்டுல இருக்குது. 1957 அந்த பாட்டை போட்டு வச்சிருக்காங்க, அப்படிதானே?
1: இப்போ உள்ள பாட்டு தானே சார் கேட்டீங்க?
0: இல்ல, நான் கேட்டேன், வேற ஒண்ணு கேட்டேன். சரி, ஓகே, குணசுந்தரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது தொடர்ந்து கம்பன் சங்கு. இதை கரெக்டா பதில் சொன்ன நேயர் யார் யார் என்றால், முதல்ல சொன்னது வனஜா. ஓகே, வனஜா தான் கரெக்டாக சொன்னாங்க. அதை தொடர்ந்து ரதி பாலாஜி, கம்பன் சங்கு. அண்ட் வேறு யார் கரெக்டாக பதில் சொன்னது? கலில் அகமது, அப்புறமா ராசாத்தி, இவங்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னாங்க. அது போக ஃபேஸ்புக்கில் கம்பன் சங்கு என்று முதலில் கரெக்டான பதில் சொன்னது யார் என்பதை இதை இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். யார் யார் போட்டிருக்கான்னு, ஆர்டர் படி யார் என்று. ஏழு கிணறு தேவா. ஓகே, கம்பன் சங்கு, கம்பன் சங்கு அப்படின்னு போட்டார், அவ்வளோதான். இஞ்சி போட்டிருந்தாருன்னா அது கரெக்டான பதிலாயிருக்கும். அதுக்கான விளக்கம் ஹரிஹரன் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கம்பன் சங்கை விழுந்த மாதிரி விழுந்துட்டாம்பாரு அப்படின்னு, காதலில் விழுந்தாம்பாரு அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே மாதிரி டெய்லியும் வந்து என் மனசுக்குள்ள என் கண்ணில் வந்து விழுந்து நீ வந்து இந்த காதல் என்கிற அந்த அந்த துன்பம், துன்பமான அந்த இன்பம், இன்பமான அந்த துன்பத்தில் எனக்கு வந்து கண்ணுக்குள்ளே தூசு எழுத மாதிரி உறுத்துது அப்படிங்கிறது. கம்பன் சங்கா என்பது மேபி மதுரை வட்டார வழக்காக இருக்கலாம். கம்ப சங்கா சங்கா அல்லது சக்க சக்க கம்பன் சக்க விழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாடகர்கள் பாடகிகள் பெரும்பாலும் வெளியூர்லேருந்து வந்து பாடும்போது சின்னதாக அந்த எழுத்துக்களை மாற்றுறதெல்லாம் உண்டு. அதனால் அது எக்ஸாக்ட் வரி என்னங்கிறத நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லிடுறேன். வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ,
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கத்தலங்கரப்பூர்ல இருந்து அரிமுத்து.
0: அரிமுத்து சொல்லுங்க.
2: என்ன சொல்லணும்
0: சொல்லுங்க. வீட்டுல எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கு? வேலையெல்லாம் எப்படி போகுது?
2: வெயில் சன வெயிலுங்க.
0: ஆமா ஆமா, பயங்கர வெயில் தான். சாப்பிட்டீங்களா மத்தியானம்? நான் இன்னும் சாப்பிடல, இப்படியே பேசிட்டு இருந்தா நிகழ்ச்சி முடிக்க முடியாது. சாப்பிட போலாமா? இது இது இது மறுபடி சொல்லுங்க.
2: கலக்கி எடுக்கிறீங்களே?
0: ஆ, அதுக்கு சாப்பாடு வேண்டாம். அது சாப்பாடே வேண்டாம். ஆ, பயங்கரமானவரா இருக்கீங்களே நீங்க. நன்றி. ஓகே, அவர் பேசுறதுக்காக தான் வந்தாரு, பேசி அனுப்பி
3: வைக்கிறேன்.
0: நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? அதுக்குதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கிறது
3: தான்.
0: ஓகே, வாழ்த்துக்கள், வெரி குட்.
3: நன்றி சார்.
0: ஜாக்பாட் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிஜிஎம் போடுறேன். வாழ்த்துக்கள், சந்தோஷமா. அதுக்குள்ள அது கூட கேட்காம கட் பண்ணிட்டாரு அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியில. ஓகே, வணக்கம், யார் பேசுறீங்க? என்று கேட்பதற்குள்ள பொன்னியரி கலீல் அகமது ரெண்டு பாட்டு அனுப்பியிருக்காரு. அப்புறம் ஜெயிலரில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது, 1957 அந்த பாட்டு வந்துடுச்சு என்கிறார். ஓகே, அது என்ன பாட்டுங்கிறத நான் கண்டுபிடிச்சிடறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வணக்கம், ஏன் கட் பண்ணிட்டீங்க? லைனில் வாங்க. 2952085323238289871. நானே மாற்றிட்டேன், பசியில் அப்படி தான் இருக்கும். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் மேடம். சார்
4: சார் வணக்கம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் உமையா பதன் சார்.
0: சொல்லுங்கள். உமை
4: உமையால்புரம்
0: சொல்லுங்க.

0: கம்பஞ்சங்கிறது என்ன
1: சார்? நான் பல கிட்ட ஒரு ஒரு 6 மாசமா ட்ரை பண்றேன். இன்னைக்குதான் உங்க நான் உங்க வானொலிக்கு வந்திருக்கேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி. ஹாப்பி?
1: நன்றி சார.
0: ஹாப்பி?
1: ஹாப்பி நியூ இயர்.
0: ஹாப்பி நியூ இயரா?
1: காப்பி வாழ்த்துக்கள் சார்.
0: ஊர் நமக்கு டெய்லி நியூ இயர் தான், ஜாலியா இருக்கும், ஒன்றும் தப்பு இல்ல.
1: இப்போ ஜாலியா இருக்கீங்க, உங்க உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருக்கு சார்.
0: ஓகே, ஹாப்பி நியூ இயர்.
1: ஹாப்பி நியூ இயர். ஜனவரி
0: ஒன்று, ஹாப்பி செப்டம்பர், ஹாப்பி மண்டே, ஹாப்பி டியூஸ்டே, அப்படி ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். நியூ இயருக்கு மட்டும் தான் ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமா என்ன? எனக்கு டெய்லியும் ஒன்று தான், டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நியூ இயர் தான் எனக்கு.
1: நன்றி, நன்றி சார்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். உடையார் பாளையம், மஜிம்.
0: மஜிம் சொல்லுங்க.
2: கம்பன் சக்கை தான் சார், சக்கை
0: சங்கு கிடையாது இல்ல, சக்கை தான் இல்ல, கம்பன் சக்கை
2: சக்கை தான், சக்கை. அது விழுந்தாதான் கண்ணு வந்து கலந்து
0: உறுத்தும். ஓகே,
2: உறுத்தும்.
0: எங்கெங்க இருந்தெல்லாம் வார்த்தை பிடிச்சிருக்காயா அந்த வைரமுத்து? நன்றி ஐயா,
2: நன்றி, நன்றி.
0: ஓகே, வணக்கம்.
3: ஹலோ.
0: அப்பா,
3: எவ்வளவு மழை போட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: கிடைச்சிச்சுல, ஹாப்பி?
3: உண்மையிலே ரொம்ப ஹாப்பி.
0: ஓகே,
3: லதா பாண்டியன் பேசுறேன்.
0: லதா பாண்டியன் எங்க இருந்து?
3: கும்பகோணத்துல இருந்து. லதா பாண்டியன்
0: கும்பகோணத்துல இருந்து. ஓகே, வாழ்த்துக்கள்
3: சார். உண்மையிலே நீங்க செம்ம ஜாலி சார், நான் வரிமான வேலை வச்சிருக்கேன். மத்தியான டைம் தான் தூக்கம் வரும். உங்க உண்மையிலே உங்க பேச்சு செம்மையா இருக்கும். பாட்டு கேட்கறவங்கலாம் அப்புறம் உங்க டைம் பார்த்து செம்ம சூப்பர்.
0: ஓகே, அப்ப அடுத்த மண்டேவும் ஜாயிலங்க. தேங்க்யூ லதா
3: பாண்டியன்,
0: நன்றி, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நேயர்கள் ஆல்மோஸ்ட் பதில் சொல்லிட்டாங்க. கம்பன் சக்கையா, கம்பன் சங்கா, அதுக்கான பதிலும் கிடைச்சிச்சு. ஒரு விவசாயியே சொல்லிட்டாரு கம்பன் சங்கு என்பது, எப்படி விழுந்தா அது லெவலில் என்ன பண்ணும் என்பது. அண்ட் நேயர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது தான், இங்கே நல்ல ஸ்டூடியோவில் உட்காந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டரில் நான் கேட்டுட்டு இது என்னன்னு கேட்குறதுக்கும், ரேடியோவில் ஃபோனில் கரகரப்புக்கு நடுவில் அது கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதையும் கண்டுபிடிச்சி சொல்கிற நேயர்கள் சான்ஸே இல்லை. வாழ்த்துக்கள். அண்ட் அதை டைப் பண்ணி அனுப்பணும், ஃபேஸ்புக்கில் வாய்ஸாக அனுப்ப முடியாது, ஃபேஸ்புக்கில் தான் பதில் சொல்லணும். அப்படிங்கிறப்போ அதை அந்த கேட்ட நொடியிலேயே டக்கு டக்குன்னு டைப் பண்ணி அனுப்புகிற நம்ம நேயர்கள், அவங்களும் வந்து சான்ஸே கிடையாது, செம. ஓகே, அண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிற பதில்களில் இந்த நிகழ்ச்சியிலுடைய ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று ரெண்டு பேரை நான் மறந்துருந்தா டோன்ட். ஓகே, அது விட்டுறாதீங்க. நான் 6 மணிக்கு மேலே உங்களுடைய பேரை கூட நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, காட்டில் அசைந்தாடும் கம்பு பயிரின் கதிர் கம்பஞ்சங்கு, அறுவடை செய்யும்போதோ அல்லது காற்றில் புரிந்து வயலில் விழும்போதோ அதன் சிறு துகள்கள் அல்லது தூசிகள் நம் கண்களில் விழுந்தால் கண் இமைகளை மூட முடியாமல் தொடர்ந்து உறுத்தி கொண்டே இருக்கும் என்று இன்னொரு பதிலையும் அறிகிற நண்பர். இந்த நிகழ்ச்சி உங்களை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருந்தால் இப்படி ஒவ்வொரு ஆன்சரையும் தேடி தேடி அனுப்புவீங்க. இதே மாதிரி அடுத்த மண்டேல அடுத்த கிளிப்பிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஆண்டனி தாசன் வாய்ஸில் காட்டு பயிலே பாட்டு.

நேரம் 5 மணி ஆயாச்சு. பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தண்டல்.

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயாச்சுங்க. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம், விவாதிக்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்ம மொபைல்ல பார்த்தோம்னா நிறைய நம்பர் இருக்கும்ப்பா. எல்லா நம்பருக்கும் கால் பண்ணுவோமா, எல்லா நம்பர்ல இருந்தும் ஃபோன் வருமா அப்படின்னு நினைச்சா இல்லை. ஒரு சில நம்பர் வந்து நம்ம எப்பயுமே காலும் வராது, காலும் பண்ண மாட்டோம். அப்போ அந்த நம்பர் ஏன் வச்சுருப்போம், டெலிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் டெலிட் பண்ண மாட்டோம். அதுதான், இது தாங்க இன்றையோட தலைப்பு. அதாவது உங்கள் மொபைலில் இனிமேல் எப்பயுமே நான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சும் டெலிட் பண்ணாமல் யாரோட நம்பர் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு பிடித்த ஒரு அன்பான ஒரு உறவாக இருக்கலாம், சிலரோடு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கலாம். சில உறவுகள் டக்குன்னு வருவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸே கூட சரி பார்த்தோம்னா கொஞ்சமே ஒரு இயல்பாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, டெய்லி பேசுவோம், மெசேஜ் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப இதுவாக இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா யார் இப்போ இந்த மாதிரி ஒரு பேரில், ஓ இந்த கேரக்டரா நமக்கு, ஆமாம் அங்கே வந்து நமக்கு ஃப்ரெண்டான அங்கே, அது பள்ளி கல்லூரி அலுவலகம் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கும். சில உறவுகள் இருப்பாங்க, ஸோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், அதுக்கு முடி ரொம்ப ரொம்ப அப்படியே க்ளோஸாக இருந்திருப்போம். எல்லா விஷயமும் இங்கே இப்படி நடக்குது அப்படி நடக்குது, எது நடந்தாலும் அப்படியே அடுத்த வினாடியே அங்கே வந்து நம்ம கடத்திருப்போம். அப்படிப்பட்ட உறவுகளும் வந்து சில கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா காலே பண்ண மாட்டோம்ப்பா, என்ன அவன் இப்படி சொல்லிட்டான்ப்பா அவன் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு மனஸ்தாபத்தில் காலே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருந்திருப்போம். இல்லை உங்களுடைய பழைய முன்னாள் காதலர்கள் காதலிகள் அந்த மாதிரி எதாவது சொல்றது, நிறைய உறவுகளில் வந்து பல்வேறு உறவுகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களையும் நம்ம கால் பண்ணி பேசியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி யாரோட நம்பர் இன்னும் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றத என்னோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, புதிய நேர்களாக உங்களுக்காக நம்பர் 044 என்ற முன்னிணைப்பு என்னோட 295-2-0853 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோட 2838-9871 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பா இந்த ரெண்டு நம்பருமே பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, முகநூல் பக்கத்துக்கு போங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் எந்த நேயர் யார் இணைய போகிறாங்க முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, நானும் ஆர்வமாக இருக்கேன் என்ன நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கல்லுக்காயிலிருந்து ஆறுமுகம் பேசுகிறேன் சார்.
0: ஆறுமுகம் ஐயா, இதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்களா ஐயா நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு?
1: ஆ பண்ணியிருக்கேன் சார், லைனே கிடைக்கிறதில்ல.
0: உங்க மொபைல்ல உங்க போன்ல

0: சில நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்னன்னா நீங்க திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் டெலிட் பண்ணாம வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய நம்பர் யாருடையது?
1: என் நம்பர் வந்து இருக்கு சார், ஒரு 9 வருஷமா ஒரு ஆள் இருக்கு நம்பரு. நான் போன் வாங்க 2009
0: வாங்கினேன்.
1: அப்பந்த நம்பர் ஒண்ணு இருக்கு சார்.
0: யாரு யாரு நம்பர் அது? அதுதான் யாருன்னு
1: கேக்குறேன். எங்க வந்து நாகராஜ் சார்.
0: அப்படியா?
1: சார் நாகராஜ்.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்
0: சார். யார் இங்க இருந்து மனசு இல்ல, சரி இருந்துட்டு போட்டமே அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்? யாருடைய நம்பர்? யாருடைய நம்பர் சார்?
2: எங்க அண்ணனுடைய வைஃப்.
0: அண்ணனுடைய வைஃப், அவங்க நம்பரை தான் வச்சிருக்கீங்க. சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பரா சொல்லிட்டு போனாரு சிபா ஐயா. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. சிவகுமார் ஐயா, இதுக்கு முடி கால் பண்ணிருந்தீங்களா?
3: இல்ல இல்ல, நான் இப்ப வர்றது இல்ல, அதிகமா வர்றது இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வருவேன், இன்னைக்கு ரெண்டு மூணு நாளவே வரல.
0: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். அதாவது ஒரு நெருங்கிய நண்பர் வந்து தொடர்ந்து என்னட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, நானும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன்.
0: சரி,
3: நாலு அளவுல பாத்தீங்கன்னா அப்புறம் அவரும் போன் பண்றது இல்ல, நானும் பண்றது இல்ல, ஆனா அந்த நம்பர் இருக்கு, அத டெலீட் பண்றதுக்கான மனசு இல்ல.
0: மனசு இல்ல, அது இதுதான் ஏன் கேட்டேன்.
3: வணக்கம்.
0: சூப்பரிங்க. இந்த மாதிரிதான் ஒரு சில நம்பர் வந்து நண்பர்கள் வந்து ரொம்ப அப்படியே அட்டாச் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் பேச மாட்டாங்க, நம்மளும் பேச மாட்டோம், ஒரு வேலை பலுவில அப்படியே போயிட்டு காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும், வருடங்கள் மாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நம்மளால பேச முடியாது, இருந்தாலும் நம்பர் இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952-02-58-53 என்ற எண்ணில் தொடர்புகலாம். மற்றொரு 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838-98-71. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? விக்னேஷ் சார். இதுக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? சொல்லுங்கள் சார், தலைப்பு
4: கேட்டீங்களா?
0: நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். காண்டாக்ட் லிஸ்ட்டில் என்னென்னா, இவங்களுக்கு வந்து நம்ம காலே பண்ண மாட்டோம்ப்பா, இவங்ககிட்டருந்து கால் வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் வந்து அந்த நம்பர் டெலிட் பண்ணாமல், டெலிட் பண்ண மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருப்பீங்கல்ல, அது யாருடைய நம்பர், ஏன் டெலிட் பண்ணாமல் இருக்கீங்க?
4: அது இருக்குது, டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், முன்னாடி வேலை பார்த்த இடத்துல உள்ள நம்பர். அதனால சரியில்லை, அவன்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி என்ன போகுது, அவருக்கு நம்ம ஒத்து வராது, அவரோட கையில வேற மாதிரி இருக்கும். அதான் டெல்ட் பண்ண அப்படியே வச்சேன், ஆனா அப்போ பேசினது அப்படியே அப்படியே நம்பர் வருது.
0: இருந்தாலும் வேலை கொடுத்த முதலாளின்றதுக்காக சரி மனசு இல்லாம அப்படியே டெலிட் பண்ணாமே வச்சுட்டீங்க. சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: சாங் ஹலோ
0: சொல்லுங்க சார். முயற்சி செய்யுங்க. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: கடலூர்
0: மாவட்டம்

0: பண்பலை மூலமா ரெண்டு உறவுகள் கிடைச்சது. அதுல வந்து ஒருத்தங்க லேடிஸ், ஒருத்தங்க வந்து ஜென்ஸ். வந்து லேடிஸ் மட்டும் பேசுவேன், ஆனா ஜென்ஸ் கிட்ட மட்டும் பேச மாட்டேன். அவங்க வந்து எப்போது உங்க ஊர் பக்கம் வந்தா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் நான் டெலிட் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை சார்.
1: டெலிட் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. சரி, கடந்துட்டு போட்டமே அப்படின்னு விட்டீங்க, மொபைல்ல கிடக்கு நம்பர்.
0: எப்போவாது நம்ம ஊர் பக்கம் வந்தா நீங்க வானொலியில பேசுனீங்கல்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும்ல சார்.
1: அந்த நினைவுகளுக்காக, அந்த நினைவுகளுக்காக அப்படியே வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
1: சூப்பர். அந்த மாதிரி ஆமாங்க, ஒரு சிலர்லாம் வந்து பயணப்படும் போது ஏதாவது ஒரு சிலர் நம்பர் கிடைப்பாங்க. சரி ஓகே, இருக்கட்டும், நான் வரும்போது உங்கள் ஊர் பக்கம் வரும்போது இல்லை அவங்க அங்கே வரும்போது நான் கால் பண்ணுறேங்க அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் பெருசாக பேசிக்க மாட்டோம், அவங்களும் பேசியிருக்க மாட்டாங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் இந்த நேயர் சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காலையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தான் சார் வரணும்னு சொன்னீங்க.
1: சொல்லுங்க அம்மா.
2: அதனால நம்ம நாகராஜ் சார் எப்படா வருவாரு அவர்கிட்ட பேசி வரணும் கவனிச்சு கம்முன்னு சொன்னிட்டு இப்ப திருவிட்டூர் பத்மாவதி சார் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா, நன்றி அம்மா.
2: இல்ல உங்க குரல நான் தினம் கேக்குறேன், ஆனா பேச முடியல.
1: சரிங்க அம்மா. ஏன் வச்சிருக்கீங்க?
2: நினைவு
1: பள்ளி பருவ நினைவு அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கீங்கல்ல, அதான் பெரிய விஷயம். மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்மா.
2: சார்
1: சொல்லுங்கம்மா.
2: வாய்ப்பு தரலாமா
1: நிறைய நேயர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வெங்கடேஷ்
1: சார். இதுக்கு முடி கால் பண்ணிருந்தீங்களா
3: அன்னைக்கு?
1: நண்பரோட நம்பர் தான் வச்சிருக்கீங்க, சொல்லிட்டு கட் பண்ணிட்டாருப்பா. சூப்பரே. சரிங்க, நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, இந்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அடுத்து ஒரு பாட்டு கேட்டு அப்புறம் வந்துடுவோம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: சருக்கை சண்முகவள்ளி சிவாஜி சார்.
1: சண்முகவள்ளி சிவாஜி.
4: சண்முகவள்ளி சிவாஜி.
1: வணக்கம் அம்மா. சண்முகவள்ளி சிவாஜி.
4: வணக்கம் சார்.
1: இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணியிருந்தீங்களா இன்னைக்கு?
4: ஆமாம் சார், இன்னைக்கு பண்ணல சார், நான் ரெண்டாம் தேதி பண்ணதாங்க சார்.
1: சரிங்க அம்மா, மகிழ்ச்சி. தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு சார், ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், 100 நாள் வேலை திட்டத்துல பணிதள பொறுப்பாளரா ரெண்டு பேரும் வேலை பார்த்தேன். எனக்கு என்னோட வயசு கம்மி தான் அவங்களுக்கு, சுமித்ரான்ட்டு. அவங்க நம்ம பேசிட்டு இருந்தோம், அப்ப வேலையை விட்டு எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமே வேலையில இல்லப்போ வேற ஆள் போட்டாங்க. இடையில கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஆனா சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்ல ஒரு பக்குவமா, நல்ல அறிவுரைலாம், நிறைய குடும்பத்துல எதுவும் கஷ்டமா நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுல யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு இதெல்லாம் கூட அவங்கள்ட்ட கஷ்டத்தை பகிர்ந்துக்கும், அவங்களும் எங்கள்ட்ட வந்து கஷ்டத்தை பகிர்ந்துக்கும் வேலை தலையில. அப்படியே இருந்துட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, அவங்களும் பேசுறது இல்ல, நானும் பேசல, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, என்னோட இது அப்படி ஆயிடுச்சு இப்ப 5 வருஷமா. ஆனா நம்ம எல்லாம் இப்படி ஏதோ உட்கார்ந்து இருக்கும் போது பாப்பேன், அவங்க பேர் வரும்,
1: பகிர்தல் தானே, பகிர்தலும் அந்த அன்பு தானே முக்கியம். மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை

0: அதற்கு வாழ்த்துக்கள்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: மகிழ்ச்சி, சூப்பரே. அதுதாங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க. நம்ம எல்லா கஷ்டமும் வந்து நம்ம யோசிச்சு சொல்கிறதுக்குள்ள ஓகே, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும் போது என்ன சொல்லுவோம், மொத்தமாக சொல்லுவோம் தான், இந்த மாதிரி என் வீட்டில் என்ன ஆச்சு தெரியுமா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி இப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்போம். அவங்களும் நம்ம சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நண்பர்களும் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு யாருனா அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னெடுப்பினோடு 2952025253 என்ற எண்ணில் தொடர்புலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னெடுப்பினோடு 2838 9871 இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 FM. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi, from 12th to 13th September 2026, under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: 102.3 FM.
2: நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கிற காண்டாக்ட் லிஸ்ட் தாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டோம், இந்த காலும் வராதுப்பா அப்படின்னு தெரிஞ்சு டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய நம்பர். அது யாருடையது, ஏன் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா 044 என்ற முன்னெடுப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்புகலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் என்னெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டணிந்திருப்போம். ஏஆர் ரகுமானோட இசையில, வைரமுத்தோட வரிகளில், நித்யாஸ்ரீயோட குரலில் கேட்டணிந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 22 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல்ல வந்து கான்டாக்ட் லிஸ்ட்ல நிறைய நம்பர் இருக்குங்க, எக்கச்சக்கமா நம்பர் இருக்கும். ஆனா ஒரு சில நம்பருக்கு வந்து நம்ம எப்பயுமே காலும் பண்ண மாட்டோம், காலும் வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த நம்பரை டெலிட் பண்ணவோ மனசு இல்லாம வச்சிருப்போம். அந்த மாதிரி நம்பர் உங்க லிஸ்ட்ல இருக்கா? அது யாருடையது? ஏன் டெலிட் பண்ணாம வச்சிருக்கீங்க? இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க அழைக்க வேண்டிய எண் 044 என்ற முன்னிணைப்பினோட 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோட 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. சூப்பரே, அதாவது நிறைய நேயர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
1: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: ராஜேந்திரன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: இன்னைக்கு நம்ம என்னன்னா, நம்ம செல்போன்ல வந்து நிறைய கான்டாக்ட் நம்பர் வச்சிருப்போம்.
1: ஆமாங்க.
0: அதில் வந்து ஒரு சில நம்பர் வந்து நம்ம டெலிட் பண்ண முடியாது, அதாவது என்னது ஃபோன் வராது அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். சில அவங்களுக்கான வந்து அதை டெலிட் பண்ணவும் மனசு இருக்காது, சரி இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் யாருடையது, ஏன் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க?
1: டெல்லி பண்ண ஐயா, நான் ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்க்கறேன். எனக்கு நண்பர்கள் வட்டாரம் அகில இந்திய அளவில் உண்டு. இந்த பணி ஓய்வு பெற்றுட்டு நான் இருக்கேன், ஆனா யாரும் என்னால் டெல்லி பண்ண முடியாது. எல்லாமே பணிபுரும் காலத்தில் நண்பர்களாக, குடும்ப நண்பர்களாக என்றாக ஒன்றாக இணைந்து பட்டோம்.
0: குடும்ப நண்பர்களாக அந்த பாண்டிங், அந்த
1: குடும்ப நண்பர்களாக தான். அதாவது அரசு ஒரு வேலையில் இருப்பதை விட, ஒரு துறையில் இருப்பதை விட ஒரு குடும்ப நண்பர்களாக இருந்தோம்.
0: அதான் அவ்வளோ பாசப்படும், பாசமா இருந்துட்டு எப்படி டக்குன்னு டெலிட் பண்றது? டெலிட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா யாருன்னு கேட்டோம்னா கொஞ்சம் மனசு வருத்தம் ஆயிடுமே அப்படின்றதால நீங்க யார் நம்பரையும் டெலிட் பண்றது இல்ல.
1: கண்டிப்பாக, பல மொழி பேசக்கூடியவர்கள். நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். என்னுடைய இந்தியாவில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியன் நண்பர்கள் நிறைய எனக்கு.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி.
1: அதனால வச்சிருப்பேன்
0: ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: சூப்பர். அதுதாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதாவது பணி நிமித்தமா நம்ம போகும்போது பல்வேறு இது போயிருப்போம், பல்வேறு மாநிலங்கள், மொழி, அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நிறைய பேர் நல்லா

0: க்ளோஸாக பழகிருப்பாங்க. திடீர்னு ஃபோனை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் யாருன்னு கேட்டால் மனசு கஷ்டப்படுவாங்களே, சங்கடப்படுவாங்களே அப்படின்றதுக்காக டெலிட் பண்ணாமல் அப்படியே நிறைய நம்பரை சேவ் பண்ணியே வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தா கால் பண்ணலாம். சரிங்க, ஒரு விளம்பர இடைவேளை.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. 102.3 FM.
0: அஞ்சு மணி 26 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத்பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தண்டல். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா,
3: சூப்பரா இருக்குது.
0: மகிழ்ச்சி
3: வருஷம் பழக சார், என் நண்பர் சார், இனிய நண்பர் அவரு நாகராஜ் அஸ்வினி. கொஞ்ச காலமா 10 வருஷம் நல்லா பேசணும், பழகுவோம், பேசுவோம், இப்ப சரியா பேசத்தே கிடையாது. அவரு நம்பர் உன்ன வச்சுக்கிறோம் சார். நாங்க
0: அந்த நட்போட இது வந்து
3: ஆமா ஆமா ரியேட் பண்ணதுக்கு முடியல, அதுலயே நம்பர் அடிக்கடி பார்ப்போம், ஆனா பேசுறது கிடையாது சார்.
0: அதுதான் சூப்பர் ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா.
3: நன்றி சார்.
0: மகிழ்ச்சி. சூப்பருங்க. அந்த மாதிரி தாங்க, நிறைய நண்பர்கள் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் வந்து கால் பண்ணி நிறைய பேசியிருப்போம். இப்போ வந்து என்ன ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையால் பேச முடியாது, இருந்தாலும் நண்பராச்சே அப்படின்றத அப்படியே அந்த நினைவோட நகர்த்திக்கிட்டு போவோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. மாலை வணக்கம் நாகராஜன்.
0: மாலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: ரெண்டு நாள் ஆச்சு பேசி, அதுக்கப்புறம் பேசுறேன் நான், அதுக்கப்புறம் பேசுறேன் நான். ஒரு ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம உட்படம் இல்லைங்களா?
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. இன்னும்
4: பேசக்கூடாது. அதாவது எனக்கு நெருக்கமான நண்பர்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்க. என் நேரம் தொடர்ந்து என்ன கூட பேசிட்டு இருப்பாங்க, நானும் பேசிட்டு இருப்பேன். அவ்வளவு பேசிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 மாசமா ரெண்டு அந்த 3 பேர் பேசுறது கிடையாது
0: என்கிட்ட.
4: நான் அட்டன் பண்ணி தெரியல, என்னன்னு தெரியல. அவங்க சொன்னாலும் தெரியும், நான் நல்லதான் பழகி இருந்தோம். நாங்க வந்து நாங்க பேசுறது இல்லை வந்து அவங்க, அதனால அந்த நம்பர் நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன் நான். ஏன்னா அவங்க திருப்பி பேசினாங்கன்னா ஒரு தடவை பேசிட்டு கடைசியில நான் வந்து இது பாருங்க, 3 தடவை பேசுறீங்க, 4 தடவை பேசுறீங்க, பேசல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா வந்து. அது இதுக்கப்புறம் நானும் உங்களை போல இருப்பேன்னு சொல்றதுக்காக வச்சிருக்கேன் நான் ஒண்ணு. சில டைம்ல வந்து அலர்ட்னு ஒண்ணு வரும், டோன்ட் அட்டெண்ட் கால் வரும். அதையும் நான் அதையும் ஆமா அது வந்து இதுல இருந்தே வரும், ஏர்டெல் இருந்தே வரும் அலர்ட்னு சொல்லிட்டு. அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கேன். கடைசியா என் வீட்டுல குடியிருந்துட்டு போனாங்க ஒரு 3 பேருக்கு. நான் வந்து பேச்சல்ல இடம் கொடுத்தேன் நான் வந்து. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு 3 மாசம் எல்லாம் வாடகை கொடுத்திருந்தாங்க. 3 மாசம் பொறுத்து எனக்கு வந்து ஒரு போலீஸ்
0: சுருக்கமாயா சுருக்கமா அடுத்த நேருக்கு வாய்ப்பு
4: முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து ஃப்ராடு சார், அவங்க இடம் கொடுக்காதீங்க சார் நாங்க அவங்க. அதனால அந்த நம்பர் மாத்தம் வச்சிருக்கேன், டோன்ட் பிக்னு போட்டுட்டு அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் என்னுடைய சேஃப்டிக்காக.
0: அதுதான், அதாவது உங்களுடைய இதுக்காக வந்து சேஃப்டிக்காக ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த நம்பர்ல வந்தா ஏமாறக்கூடாது அப்படின்ற கூடாது ஒரு முன் இதுவா வச்சிருக்கீங்க. இன்னொரு நம்பர் வந்து ஓகே, அந்த நம்பர் கால் பண்ணா பாத்துப்போம், அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சார்,
4: அப்போ டெலிட் பண்ண மாட்டேன்.
0: டெலிட் பண்ண மாட்டேங்க வச்சிருக்கேன்.
4: அவங்க நம்ம டீச் பண்ண இல்லைங்களா,
0: சரி
4: ஓகே, அதனால வச்சிருக்கேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: வாய்ப்பு
0: பாத்தீங்களாங்க, அந்த மாதிரி ஆமாங்க நிறைய பேர் நம்மளும் பண்ணுவோம்ல. நம்ம ஏய் நான் கால் பண்ணேன் என்ன நீ காலே எடுக்கல அப்படின்லாம் தோணும்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். சரிங்க, ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நேர்களோட பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 5:31 கடந்து போயிட்டு இருக்கும். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் மொபைலில் வந்து நிறைய நம்பர் இருக்கும்ப்பா, ஆனால் அதில் ஒரு சில நம்பர் வந்து நம்ம பேச மாட்டோம். அது நமக்கும் வராது, இன்கமிங் காலும் வராது, அவுட் கோயிங் காலும் போகாது அப்படின்னு தெரிஞ்சும் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய நம்பர் என்ன, யாருடையது, ஏன் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. அடுத்த நேர்காணல் பொறுத்தலாம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்
3: சூர்யா டெய்லர் சார்.
2: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. இணைப்பில் இருக்கீங்க, வானொலி பெட்டின் ஒளி அளவு குறைச்சு வச்சுட்டு இதுல போன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம், யார் இங்கிருந்து? உஷா அம்மா. சரிங்க அம்மா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க அம்மா.
4: போன் நம்பர் வந்து எங்க அம்மாக்கு சார்.
2: அம்மா,
4: எங்க அம்மா இல்ல இப்ப உயிரோட, இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த நம்பர் போன் வராது, இருந்தாலும்
2: உணர்வுகளுக்காக நம்ம அப்படியே அதை வச்சிருப்போம். சில உறவுகள்ல வந்து தவறு இருப்பாங்க, அது அவங்க அவங்களுடைய நினைவாக நம்ம அந்த நம்பரை மாத்தா அப்படியே சொல்றது பண்ணிச்சிருப்போம். சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்மா. ஆமாங்க, இந்த இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதாவது சில உறவுகளை இழந்திருப்போம். அந்த உறவுகளில் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு நெருங்கிய உறவுகள், கொஞ்சம் தூரத்து சொந்தம், இல்லை நம்ம நண்பர்கள், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த உலகத்தில் இப்போ இருக்க மாட்டாங்க. அது இல்லை அப்படின்னாலும் அவங்களோட நினைவாக அந்த நம்பரை வந்து டெலிட் பண்ண மனசு இருக்காது. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாரோட மொபைல்லையும் ஒரு சில நம்பர் இருக்கும் கண்டிப்பாக. என்னோட மொபைல்லையும் அந்த மாதிரி இருக்குது. சில உறவுகள் நம்பரை டெலிட் பண்ண முடியலை, முடியல மீன்ஸ் ஓகே இருக்கட்டும், அந்த உறவுகள் நினைவாக நம்ம வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் கால் பண்ணலாம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார், நான் தீநகர்லேருந்து வனிதா பேசுகிறேன்.
2: வனிதா அம்மா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
5: எனக்கு வந்து நாங்கள் ஒரு குடத்துல ஒரு இடத்துல குடத்துல இருந்தோம் சார். நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு பழக்கம், 2016 அவங்க காலி பண்ணாங்க வீடு, தண்ணி வந்துச்சு இல்லைங்களா வெள்ளம், அப்ப காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் அப்படியே விட்டாச்சு. ஆனா அவங்க ஏன்னா என் பசங்க குழந்தையா இருக்கும் போது அவங்க கிட்ட அதிகமா

0: இருப்பாங்க. அதனால இப்ப அவங்க கால் பண்றதுல, ஆனா அவங்க நம்பர் எனக்கு டெலீட் பண்ண மனசு வராம நான் அப்படியே வச்சிருக்கேன் சார்.
1: அதுதான் அப்போதைக்கு நமக்கு உதவி செஞ்சவங்க நிறைய
0: இருக்கு, அதனால அவங்க நம்பர், ஆனா நான் தான் கால் பண்ணி பேசுவேன், அவங்க பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க நம்பர் டெலீட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் சார்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
1: ஆமாங்க, இந்த மாதிரி நமக்கு இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க, எந்த வீட்டுக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசியிருப்போம், இப்போ பேச சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது, இருந்தாலும் அவங்க நம்பரை டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வாடகைக்கு போயிருப்போம், ஸோ இடப்பெயர்ச்சி ஒரு ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு ஊர் விட்டு இன்னொரு வீடு போயிருப்போம். அப்படின்னும் போது நிறைய நினைவுகள் கிடைக்கும், அந்த நினைவுகளுக்காக அந்த நம்பர் அப்படியே வச்சுருப்போம். சரி, உங்களுக்கும் அந்த மாதிரி நினைவுகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிப்பினோடு 2838 9871 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிப்பினோடு 2952 5208 53. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்மா. உறவுகள் இருக்கும், அந்த உறவுகள் வந்து நம்ம இதுவும் நம்ம பேச மாட்டோம், இருந்தாலும் நம்பர் அப்படியே வச்சிருப்போம். சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து நேயர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மின்னலே திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. உன்னி கிருஷ்ணன் அருணி பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தாமரை அவரோட உவரிகளில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
0: பாரதி
2: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: அஞ்சு மணி 44 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மொபைலில் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் நிறைய நம்பர் இருக்குங்க. சில நம்பர்கள் வந்து நம்ம ஃபோனும் பண்ண மாட்டோம், ஃபோனும் வராது, அப்படி இருந்தாலும் டெலிட் பண்ண மனசே இருக்காது. அப்படிப்பட்ட நம்பர் உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது, யாருடைய நம்பர் ஏன் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம், விக் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனிய மாலை வணக்கம் ராகராஜ்.
0: மாலை வணக்கம் ஐயா.
1: நான் சிங்கச்சான் சென்னை ஆர்கே நகரில் இன்னைக்கு தான் இப்போ தான் சார் வரேன் நான்.
0: சரிங்க ஐயா.
1: எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர், அது மாதிரி சில நம்பர்களாக இருக்கேன் சார்.

0: இதெல்லாம் நான் யோசிக்கும் போது மனிதர்கள் பிறப்பது ஒரு முறை தான், அதே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு போலாமா, ஏன்
1: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். நான் அப்படி வச்சுக்கோன்னா, எக்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க, ரொம்ப சிக்ஸா பண்ணிட்டு இருந்தோம், இடையில போய் உங்க போன் பேசுறது இல்ல, இதனால அவங்க நம்பர் அழிக்கிட்டீங்க, மனசே வர்றது இல்ல,
1: பாக்கணும்னா
2: சந்தோஷமா இருக்கும்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார்.
1: பாத்தீங்களாங்க, அதாவது அன்புக்குரியவர், முன்னாள் அன்புக்குரியவர், ஸோ இப்போ பேச முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாரு கடைசி நேயர், அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா? கால் பண்ணுங்க. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்ய வட்டம், கத்திரிப்பளத்துலேருந்து பாக்கியராஜ் பேசுகிறேன் சார்.
1: பாக்கியராஜ் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் வச்சு.
3: நான் வெளிநாட்டில் ரொம்ப நாளாக இருந்தேன் சார்.
1: ம்,
3: எங்களோட முதலாளி நம்பரை நான் விடாமல் வச்சுருக்கேன் சார், கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் சார்.
1: ம், அரசரடிக்குப்பம் சரவணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நிறைய நம்பர் வந்து பல தொலைபேசி எண்கள் இருக்குங்க என்னோட லிஸ்ட்ல, அது ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவசர தேவை அப்படின்னா பயன்படும் இல்லைங்க, அதனால நான் வந்து டெலிட் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், பிரேம்நாத் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், ராமகிருஷ்ணன், குழம்பகொண்டான், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, மேலப்பேடு தயாளன், செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: மயிலாடுதுறை மாவட்டம், மல்லிய ராஜா பேசுறேன் சார்.
1: ராஜா சார், தலைப்பு கேட்டிங்களா?
4: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
4: நண்பனோட போன் நம்பர் மறந்துடாம வச்சிருக்கேன்
1: சார். நண்பரோட நம்பர் அப்படியே வச்சிருக்கீங்க?
4: ஆமா, வெளியூர் போயிட்டாரு, இருந்தாலும் வச்சிருக்கேன், கால் பண்ணி பேசுவோம் சார் அமைதியில.
1: எப்பயாவது பேசுவீங்க.
4: ஓகே சார்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: கோயம்புத்தூர் பாட்டி பேசுறேன் சார்.
1: நல்லா இருக்கா சார்?
5: அதாவது என் ஃப்ரெண்டுங்க வந்து ரெண்டு கடை இருந்தது, ரொம்ப பழக்கம் சார். அவரு இப்ப செங்கல்பட்டு போயிட்டாரு, வேற கடை மாதிரி. அவரு போன் நம்பர் வச்சிருக்கேன், அதே மாதிரி என் கூட ஒருத்தர் இருப்பாரு, அவரு போன் நம்பர் வச்சிருக்கேன். ரெண்டு ஃப்ரெண்டு, மறக்க முடியாத விஷயம்.
1: சூப்பர்.
5: நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு சார், அதுவும் மறக்க முடியல சார். ஆனா இப்ப அவன் நம்பர் பார்க்க முடியல, அவன் கேட்கணும்னு நினைச்சா பார்க்க முடியல சார்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேயர். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
6: நிகழ்ச்சியில
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: ரொம்ப நன்றி.
1: சூப்பரே, அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே தோன்றன்னு இருக்காரு. அப்புறம் முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் எல்லாம், பர்வதபத்தினி, முகமது பிலால், வெங்கடேசன், மாதவரம், வீரராகவன், அவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன், சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பதிவிட்டிருக்காங்க, 2000 ஒரு நம்பரை பதிவு பண்ணாங்களாம், ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோனே பண்ணையா, இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு அழிக்க மனமில்லாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, 20 மேலே ஒரு நம்பரை அப்படியே வச்சுருக்காங்க. சரி, வாழ்த்துக்களை சொல்லிடலாம். புவனகிரியிலிருந்து சுமதி, அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புண்ணியமின்மேடு வண்ணை கணேசன், ஹேமலதா, ஹேமா ரெட்டில்ஸ்லேருந்து, ஹயத் பாஷா, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, புரசேவாக்கம் சவுந்தரராஜன், கோபால் சம்பல்பட்டியிலிருந்து, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைக்கிற நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
7: வணக்கம்.

0: யார் இங்கிருந்து?
1: ஜெயங்கொண்டத்துலேருந்து அமல்ராஜ் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய மொபைல் காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் யாருடையது?
1: ஆமா ஆமா, எனக்கு உனக்கு என்ன மேல என்ற அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு.
0: என்ன ஏன் என்ன ரீசன் சொல்லுங்க, அதற்கான காரண காரியங்களை சொல்லுங்க.
1: புரியல,
0: அதற்கான காரணம் காரணம் என்ன, என்ன காரணத்துக்காக?
1: நான் வந்து யதார்த்தமா பழகினேன், ஆனா மற்றவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக பழகினாங்க போது லேட்டா தான் தெரிஞ்சுச்சு.
0: பொறுமையாதான் புரிஞ்சிச்சு இந்த உலகம் இப்படித்தான் இருக்குப்பா அப்படின்னு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: ரொம்ப நன்றிங்க.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து?
2: புரசேவாக்கம் சவுந்தரராஜன் சார்.
0: புரசேவாக்கம் சவுந்தரராஜன் சார்.
2: சார், என்னுடைய நண்பர் ஒரு 40 வருட கால நண்பர் அவரு.
0: ஓகே.
2: நான் போன் வச்ச காலத்துல இருந்து அவருடைய நம்பர் இன்னும் இருக்கு சார். அவரு என்னுடைய குடும்ப சுக துக்கங்கள்ல கலந்துக்கிறவர். அவருடைய நம்பர் யாருடைய டெலீட் பண்ணாலும் அவருடைய நம்பரை நான் டெலீட் பண்ணுவேன்.
0: நான் கேட்டது இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, உங்களுக்கு காலே வராத, அதாவது உங்க போனுக்கு காலே வராதுப்பா, நானும் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி நம்பரை டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். நீங்க ரெகுலரா பேசுறவங்க இல்ல?
2: அப்படி சொல்றீங்களா?
0: ஆமா, நான் என்ன சொன்னா உங்களுக்கு காலே வராது, இந்த இவங்களுக்கு நான் பண்ணவும் மாட்டேன், ஆனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டமே நம்பரு அப்படின்னு நீங்க வச்சிருக்கிறது.
2: ஒரு பள்ளியில வேலை செய்யறேன். அந்த பள்ளியில பஸ்ல வர்றவங்க சில பேர் இருப்பாங்க.
0: உங்க பஸ் ஃப்ரெண்டுங்க நம்பர்லாம் டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்க பேசாம இருந்து?
2: அவங்களோட டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்க.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள். அதாவது நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி பேசுறது இல்லை, எப்பயுமே பேச மாட்டீங்க, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவும் மாட்டீங்க, இன்கமிங் காலும் வராது, அவுட் கோயிங் காலும் போகாது அப்படின்னு இருந்தாலும் அந்த நம்பரை டெலீட் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படி டெலீட் பண்ணாமல் வச்சிருப்பீங்கல்ல, அது யாருன்னு தான் கேட்குறோம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: திருவாரூர் மாவட்டம் சச்சாங்கிருந்து சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: கேட்டிருக்கீங்க. லைன் நான்னால கிடைக்காம மாட்டேன் சார்.
0: ட்ரை பண்ணுங்கம்மா, ட்ரை பண்ணிட்டே இருங்க.
3: ஓகே சார்.
0: சரிங்க,
3: பார்த்தேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய மொபைல்ல, அதாவது யாரோட நம்பரை டெலீட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க?
3: என் ஃப்ரெண்ட் நம்பர் தான் சார். அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் டெலீட் பண்ணாம அப்பையில இருந்து இன்னும் இருக்கு சார்.
0: அவர்கிட்ட பேசவே மாட்டீங்களா?
3: எப்பொழுதும் பேசிட்டு இருப்போம்.
0: ஐயா, நான் கேட்டது என்னன்னா, நீங்க பேசாத நம்பரு உங்க ஃப்ரெண்டு கிட்ட. நான் வந்து இவங்களாம் பேசி பல வருஷம், அதாவது பல மாசம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, ஆனால் இருந்தாலும் வந்து அந்த நம்பரை டெலீட் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்பர் கேட்டேன். நீங்கள் ரெகுலராக பேசுகிற நம்பர் இல்லை?
3: அது ரெகுலராக பேசுகிற நம்பர் இல்லை சார். அப்பையிலேருந்து 5-10 வருஷமாக அந்த நம்பர் தான் சார் வச்சுருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் நான் இன்னும் பேசல சார் அவன்கிட்ட.
0: 10 வருஷமாக ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பேசாமல் இருக்கீங்க சாம?
3: ஆமாம் சார்.
0: சரிங்க, என் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: தேங்க்ஸ் சார்.
0: பார்த்தீங்களாங்க, 10 வருஷம் ஆச்சா நம்பர் வாங்கி காலே பண்ணல அப்படின்றார். இருந்தாலும் நம்பரே நண்பன் அப்படின்ட்டு நம்பரை சேவ் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, கால் பண்ணுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: தேவராஜ் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். நான் வந்து ஒரு 15 வருஷமா வச்சிருக்கேன், நண்பர் தான் அவரு. ஆனா அவரு இங்க இல்ல, வெளியூருக்கு போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா கனெக்ஷனே கிடையாது, பேசுறதே கிடையாது சார்.
0: கனெக்ஷனே இல்ல, வெளிநாடு போயிட்டாரு. இருந்தாலும் சரி, நண்பராச்சே, அவர் நம்பரை வச்சுப்போம் அப்படின்னு வச்சிருக்கீங்க.
4: ஆமா, ரொம்ப ஃப்ரெண்டு நாங்க எல்லாம் ஒன்னா ஒரு வேலை செஞ்சவங்க.
0: சூப்பர்.
4: அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன், ஆனா கனெக்ஷன் இல்ல, பேசுறது கிடையாது.
0: சரிங்க ஐயா, சரிங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: மிக்க மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.
0: சூப்பர். சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். ஏன்னா 5:54 கடந்து போயிட்டு இருக்கோம், இன்னொரு பாட்டு வெயிட்டிங்ல இருக்குது. சரி, நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துல இந்த எந்த நேயர் பங்கு பெறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: சார், கும்பகோணம் பக்கத்துல முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார்.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர், யாரோட நம்பர் வந்து போனே வராது, இருந்தாலும் டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்க
5: சார். என் நம்பர் ஒருத்தர் அந்தமான்ல இருக்கார் சார்.
0: அந்தமான்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க டெலீட் பண்ணாம?
5: ஆமா சார், என் ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட். இடையில வந்து பாத்தீங்கன்னா, அவர் இந்த போட்டோஸ் எல்லாம் அங்க இருந்து இந்த காட்டு ஆதிவாசி காட்டு வாசு படம் அனுப்புவாரு. இடைப்பட்ட காலத்துல வந்து அது அப்படியே
0: போயிடுச்சு.
5: ஆமாங்க.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு

0: கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி சார்.
0: சூப்பர். நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்லயும் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும், கிடைக்காம இருக்கும். நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்து சந்திக்கிறேன். சரிங்க, நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக, இந்த பூந்தின்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்து மூவேந்தர் படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை
1: நேர வாரமணி 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் கே ஜே யேசுதாஸ் குரலில் தசரதன் எழுதிய இந்த பாடல் சத்ரபோஸ் இசையில் சரணமையப்பா திரைப்படத்திலிருந்து.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை
1: 6:09 102.3 பாரதி தமிழ் பண்பலையின் பக்தி பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குழந்தை. உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதி, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவக் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
2: 6:18 குன்னக்குடி வைத்தியநாதன் குரலில் திருவருள் திரைப்பட பாடலை கேட்டு பிடித்தோம். பக்தி மாலையில் அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் நவக்கிரக நாயகி படத்திலிருந்து.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:23 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை. எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் பாபநாசன் சிவன் எழுதி இசையமைத்த சிதம்பரநாதா பாடல்.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக

0: உள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2,616 கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றியமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், எண்ணெய், சர்க்கரை, அரிசி ஆகியவற்றின் விலை 20 முதல் 35% வரை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பதுக்கலை தடுக்கவும் அத்தியாவசியப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையத்தில் பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 30 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் செல்போன் வாங்கி பாதுகாக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயுள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மர் லல்தா ஜுவாலா தங்கப்பதக்கத்தையும் தங்கரா ஞான தத்து தலசிலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்ரியா செல்வம் இணை தங்கப்பதக்கத்தையும் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் ரூபன் குமார் ரத்னசபாபதி இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

40 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மண்டே மியூசிக் டே. பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு, 1,000,000,000,000,000 முறை கேட்டிருந்தாலும் திரும்ப கேட்கும் போது சூப்பராக இருக்கிற பாட்டு. அதுக்காக தான் நம்ம பாட்டு கேட்குறோம், அதுக்காக தான் இசை கேட்குறோம். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். அடிக்கிற வெயிலுக்கு அது கண்டிப்பாக தேவை என்கிறவர்கள் ஹரிஹரன் மகாலட்சுமி பாடின இந்த பாட்டு முதல்வன் படத்தையாதகமான் இசையில் வைரமுத்து எழுதின பாட்டு.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3.
1: கண்ணாமூச்சி என்னடா கண்டுகொண்டேன் படத்துல இந்த சித்ரா கேஜேஸ் வாய்ஸ்ல கேட்டு முடிச்சிங்க. கேட்க போற இந்த பாட்டு மதராஸ் பட்டினம் படத்துல இந்த ஹரிணி ரூப்குமார் ரத்தோட் அண்ட் ஆண்ட்ரியா ஜெரமியா குரல்கள் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில நாமத்துக்குமார் எழுதின பாட்டு. மாண்டே மியூசிக் டே ஆன் யூர் ஃபேவரட் தமிழ் FM.

7:01 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.4 பாரதி தமிழ் எஃப்எம் அந்த மியூசிக்கை பார்த்து சூப்பர் ஹிட் பாட்டு பேக் டு பேக்காக அடுத்த இதே மாதிரி தான். ஓகே, அண்ட் வழக்கமாக நம்ம போன மாதம்லாம் இந்த இந்த டைம்லாம் வந்து மழை அடிக்க ஆரம்பித்தது என்று ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டு இருப்பீங்க நேயர்கள் எல்லோரும். அந்த ஷோ முடிக்க கிட்டத்தட்ட 8 மணிக்கெலாம் பயங்கர வெயிலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது இந்த ஒரு வாரமாக. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்வதற்கு 2 காரணம் இருக்குது. நமக்கு அது எங்கே மழை வந்தால் நமக்கு என்ன, நமக்கு வெயில் அடித்தா நமக்கு என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பார்த்துக்காமல் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நமக்கு வாழ்க்கை நடந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல் இப்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும். 2 வார்த்தைகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும். என்னென்னா, அதீத வெப்பம், அதீத மழை. அது எங்கே எக்ஸ்ட்ரா வந்தால் நமக்கு என்ன, அதான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு இல்லாமல் எல் நினோங்கிற அறிவியலாளர்கள் சொல்லுகிற அண்ட் உலகளவில் இப்போது அது பெரும் விவாதத்திற்கு உள்ளாக இருக்கிற அந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எவ்வளோலாம் பாதிப்புகள் அல்லது சேஞ்சஸ் மாற்றங்களை உருவாக்குதுங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் கவனிச்சே ஆகணும். அண்ட் கவனிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணணும் என்றால், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்துச்சு, ஓகே, இனிமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் இதை வந்து மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் என்றால், நீங்கள்லாம் அவ்வளோ வெயில் மதியெல்லாம் வரவே முடியல. நிறைய பேர் வந்து அவங்க பார்க் பண்ணுற இடம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சிக்னல்லேருந்து நான் இன்றைக்கி பார்த்தது, சிக்னல்லேருந்து ஒரு 10 அடி 20 அடி தள்ளியே வந்து வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சிக்னல் போட்டதும் அங்கேருந்து நிறுத்திட்டு போகலான்னு. எங்கெங்கெல்லாம் நிழல் எங்கெல்லாம் மரம் இருக்கோ அங்கே நிறுத்தினாங்க. அந்த மாதிரியான வெயில், அது புரட்டாசி வெயில் என்று ஒன்று உண்டு. இப்போ அந்த வெயிலுக்காக தான் வந்து நோ நான்வெஜ் நோ கறி என்று சொன்ன ஒரு காரணமும் உண்டு. அண்ட் இதெல்லாம் கவனித்து யோசித்து முன்னோர்கள் அன்றும் முட்டாள்கள் அல்ல என்று சொல்கிற அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி இதையும் பார்த்து சிரிச்சுட்டு போயிடாம இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும். அண்ட் அது பற்றின தகவல்களை தேடி தேடி படிங்க. வெறும் ரீல்ஸை பார்த்துட்டு ஜாலியாக கடந்து போயிடாமல் சோசியல் மீடியாவில் இது சம்மந்தமாக வர்ற ஆதாரபூர்வமான தகவல்களை, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதாரபூர்வமான தகவல்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. லேடி அண்ட் தி வயலின் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது டீமானுடைய கும்கி படத்தில், ஓகே, என்னுடைய ரொம்ப ஃபேவரெட். அது அதிதி பால் அண்ட் கார்த்திக் ஆல்சோ வயலினும் இதில் ப்ளே பண்ணுவார், ஓகே. அண்ட் அந்த வயலின் இப்போ கேட்கலாம். மண்டே மியூசிக் டே என்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழர்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: சில நொடிகளில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை

0: சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9 தேதி தொடங்கி 16 தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17 தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19 தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23 தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலுமிருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.

கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்.

0: அமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப்பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நோய் நொடி என்பது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா ஏகத்துக்கு தாக்கும். சாதாரண காய்ச்சல் கூட நம்மளை உண்டு இல்லைன்னு பார்த்துரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா ஓய்வெடுத்தாங்க, நல்லபடியாக வாழ்க்கை போனது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. நல்லா தெம்பாக இருக்கிற பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த காலத்து கட்ட அப்போ சாப்பிட்டது இன்னும் நல்லபடியாக வச்சிருக்கு, எப்படி இருக்காங்க பாத்தியா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்வோம். அப்படி சாப்பிடணும். உணவு என்பது உயிர் வாழ மட்டுமல்ல, நல் உழைப்பை வெளிப்படுத்தவும் தான். இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றதெல்லாம் வெறும் சக்கை தான். அதுலங்க

0: சத்து. ஒரு உதாரணம் பாருங்க வெட்டிவேலன் ஐயா, நீங்கள்லாம் முருங்கைக்கீரையை விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்காகவே வீட்டில் ரெண்டு முருங்கை மரம் இருக்கும், வச்சிருப்பீங்க. முருங்கை பூ இருந்தால் ரசம் வச்சு சாப்பிடுவீங்க. நல்ல இளம் கீரையை பலவிதமாக சமைச்சு சாப்பிடுவீங்க. சாம்பார் வைக்கலாம், பொரியல் செய்து சாப்பிடலாம், சூப் வச்சு குடிக்கலாம், முருங்கைக்கீரை அடை தட்டி சாப்பிடலாம். எவ்வளவோ இருக்குது. விதம் விதமாக செய்து எப்படியாவது முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. ஆனால் முருங்கைக்கீரைனாலே நம்ம வீட்டு இளவட்டங்களுக்கு ஒரு அலட்சியம், தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள என்னவெல்லாம் சாப்பிடலாம்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த முருங்கை ஒன்று இருந்தாலே போதும். வாரம் நமது உணவில் ரெண்டு அல்லது மூணு முறை முருங்கை சேர்ந்தா அல்லது சேர்த்தால் போதும். முருங்கையில் வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ கேரட்டில் இருக்கும் அளவை விட முருங்கையில் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் B2 முருங்கையை விட குறைவு தான். வேர்க்கடலையில் இருக்கும் B3 விட முருங்கையில் அதிக அளவு இருக்கான். கால்சியம் சத்து பாலை விட முருங்கையில் தான் அதிகமாக இருக்கான். அதே போல தான் புரதமும் முருங்கையில் அதிகம். முட்டையில் இருக்கும் மெக்னீசியத்தை விட முருங்கையில் நிறைய இருக்குது. இரும்பு சத்து அதிகமுள்ள கீரை முருங்கைக்கீரை தான். இவை தவிர பொட்டாசியம் கூட முருங்கையில் தான் நிறைய இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் அடங்கிய முருங்கையை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அப்புறம் முருங்கைக்காயை எப்படியாவது வாரம் இருமுறை நமது உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். முன்னாலெல்லாம் நல்லா காய்க்கிற முருங்கை மரத்தின் கிளைகளை வெட்டிட்டு வந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கிற கிளைகளை வச்சு வளர்ப்பாங்க. நல்லா காய்க்கிற மரத்தை பார்த்தா, ஏ தம்பி, அதில் அந்த மரத்தில் ஒரு போத்தை வெட்டிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வையும்பாங்க. வெட்டிவேலனையா அப்படி தானே? ஆனால் இப்போது நிறைய ஆராய்ச்சிலாம் செஞ்சு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் விதை போட்டு முளைக்கிற செடி முருங்கை ரகங்களை கொண்டு வந்துருச்சு. பெரிய குளம் ரகங்கள் இப்போது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பிரபல்யம். விதை போட்டால் செடி முருங்கை முளைக்கும். ஒரு முறை தான் காய்க்கும், மறுபடியும் விதை போட்டு தான் முளைக்க வைக்கணும். 7-8 மாதங்கள் நம்ம நிலத்தில் இருக்கிற இந்த முருங்கைக்கு மழைன்னா ஆகாது, வெயில் தான் வேணும். மழை பெய்தால் பூக்கள் கொட்டிடும், காய்கள் காய்க்காது, வெறும் தழை மட்டும்தான் மண்டும். அந்த கீரையையாவது நாம் சாப்பிட வேண்டாமா? தடியெடுத்து செல்லும் கிழவன் கூட முருங்கையை உண்டால் வெறுங்கையோடு நடப்பார்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. முருங்கை வேண்டுமா வேண்டாமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: பாட்டும் பயணமும்
1: ஏழு மணி 35 நிமிடங்கள் ஆகிறது. காலையில 7 மணி உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா நமக்கு ஆவரேஜ் எழுந்திருக்கிற டைம் என்று வைத்துக்கொண்டு, இப்போ சாயங்காலம் 7 மணி இந்த திங்கக்கிழமையில இந்த நேரத்தை காலையில 7 மணிலிருந்து இந்த 7 மணி வரைக்கும் தாண்டதுன்னு ஒரு இல்ல, அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஸ்கர், ஏகப்பட்ட எத்தனை இருக்கிற ஒலிம்பிக் மெடல் எல்லாம் தரலாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருந்தது இன்னைக்கு தெரியாது. அண்ட் ஒரு வேலை, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு பயணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக இருக்கிறதுலே சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு ரெண்டு வேர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆண் குரலில் வர்றது, அண்ட் இன்னொன்று பெண் குரலில். அப்படி 3-4 பாடல்களை அடுத்த அரை மணி நேரத்தில் கேட்க போகிறீங்க, உங்களுடைய ஃபேவரட் பாடல்கள். தம்பிக்கு எந்த ஊர்? அதை தொடர்ந்து மெல்ல திறந்தது கதவு, அண்ட் அதை தொடர்ந்து இந்த 3 பாடல்களும் அடுத்தடுத்து 102.4 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இப்போ எஸ் ஜானகி வாய்ஸ்ல, இசை ராஜா இளையராஜா இசையில காதலின் தீபம் 1 வெர்ஷன்.

7:46 வந்தே மியூசிக் டேன் பாக்கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்ட இந்த வா வெண்ணிலா பாட்டை ஏன் இன்னும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் பாடல, அதாவது ஃபீமேல் வெர்ஷன். அவ்வளோ வித்தியாசம் இருக்குது கேட்கும்போது, கேட்க கேட்க ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அதில் ஒரு வித்தியாசம் தெரியுது. இதை பா

அடி பரிசு பெறுவது மிக மிக மிக கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏன் இன்னும் யாரும் அதை ட்ரை பண்ணல, இல்லை நான் கேட்கலையா பார்க்கலையா தெரியாது ஒருவேளை. அண்ட் மேல் வெர்ஷன் எஸ்பிபி வாய்ஸுக்கும் ஜானகி வாய்ஸுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அண்ட் அவ்வளோ நியூஆன்சஸ் இருக்குது சேர்த்துருக்காரு. எங்கெல்லாம் மேல் வெர்ஷனில் ஆண் குரல் பாடல் வர்ற இடத்துல எங்கெல்லாம் கோரஸ் வருமோ அங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பெண் குரலில் சேர்த்துருப்பாரு. அதே மாதிரி பெண் குரல் பாடலில் எங்கெல்லாம் எஸ்பிபி ஷார்ட்டாக முடிப்பாரோ அதை ஜானகியம்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடுவாங்க. அது வந்து சிலதெல்லாம் வந்து அனுபவிச்சுலாம் ஆகாது. கேட்டுக்கோங்க, இன்னொரு முறை கேட்டு ரசிக்க வேண்டிய பாட்டு. ஓகே, அண்ட் ஜென்சி மேஜிக் அடுத்து, மேஜிக்கல் வாய்ஸ் ஆஃப் ஜென்சி, மீன் கொடி தேர். இந்த பாட்டு கரும்பு வில் படத்துலேருந்து அடுத்து, கரும்பு வில் படத்தில் எம்ஜி வல்லபன் எழுதின இந்த பாட்டு.

இசை இந்த பூமியை ஆளட்டும். இதே மாதிரி பாடல்களோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நிறைவாக வனமெல்லாம் செண்பகப்பூ பாட்டுடைய ஃபீமேல் வெர்ஷனை ப்ளே பண்ணிட்டு கிளம்புறேன். இந்த பாட்டை தொடர்ந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். அண்ட் இதே மாதிரி பாடல்கள் இதே மாதிரி நிகழ்ச்சியோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இன்பா.

இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல் அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5லேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான், கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண் காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு 2 காரியம் அதுக்கு. இப்படி 2 காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியே நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், 2 வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல் போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது 2 சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமேயானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி ஆயாச்சு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ போரினாய்.
1: ஆமாங்க, 8:01 ஆயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்னைக்கு நாம எதை பத்தி விவாதிக்க போறோம், பேச போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பள்ளி என்பது ஒரு காமனான ஒரு அனுபவம் இருக்கும். அந்த பள்ளியில ஒரு சில சப்ஜெக்டுக்கும் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஒரு சிலருக்கு

0: தமிழ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு சோசியல் சயின்ஸ் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோங்க, அந்த சப்ஜெக்டோட டீச்சர்ஸையும் பிடிச்சிருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பள்ளியில் பிடித்த பாடம், எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக, ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: முக்கியமா பாக்கும்போது எனக்கு பிடிச்ச பாடம் தமிழ் தான் சொல்வேன். அப்ப ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வெங்கட சீசர்ன்னு ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அருமையா சொல்லி கொடுப்பார். எந்த சந்தேகம் வந்தாலும் டக்குன்னு இருந்து இது தப்பு பண்ற, இது கரெக்டா சொல்லணும், இது கரெக்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூடுதலா மார்க் வாங்குற மாதிரி ஒரு
0: எனக்கு எளிமையா கத்து கொடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம். ஜோலார்பேட்டை ஊசனட்டான் கிராமம், சஞ்சீவ் பேசுறேன்.
0: சஞ்சீவ் சார்,
2: சொல்லுங்க சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார. எனக்கு வந்து மேக்ஸ் தான் படிங்க சார். நான் 7வது வரைக்கும் தான் படித்தேன். அந்த காலத்திலே கன்சாம் பிள்ளை ஐயா வந்து மேக்ஸ் நடத்தும் போது பலாப்பலாம் தவடை மேலே அடிப்பார் ஐயா.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
3: அரியலூர் வந்து செந்தில் பேசுறேன் சார்.
0: செந்தில் சார், தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டங்க.
0: சொல்லுங்க சார். நீங்க
3: கெமிஸ்ட்ரி சார் பிடிக்கும்.
0: ஏன் சார்?
3: அது எனக்கு விருப்பு பாடம். நம்ம நான் ரொம்ப லைக் பண்ணுவேன்.
0: அது என்னன்னு தெரியல, பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டீங்க.
3: ஆமாங்க, ஆமாங்க.
0: மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பயந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார்.
3: ஓகே, தேங்க்ஸ்.
0: சூப்பர். இந்த மாதிரி ஆமாங்க, நமக்கும் ஒரு சிலருக்குலாம் தெரியும் அது ஏன் பிடிக்குது. அட தெரியலப்பா, பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
4: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பாபு பேசுறோம் சார்.
0: பாபு சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடம்.
4: படிக்கும்போது பாத்தீங்கன்னா கணக்கு தான் சார் நான், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்.
0: கணக்கு பாடம் தான் ரொம்ப. சொல்லுங்க சார், என்ன ரீசன்காக? கணக்கு தான் எல்லாம் கஷ்டம் பண்ணுவாங்க, பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றீங்களே.
4: ஆமா சார், நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கணக்கு. 10வதுதான் சார் படிச்சேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். எங்க வாத்தியார்கிட்ட வந்து நான் என்ன வந்து நான் சரியா பண்ணலன்னா முட்டி மேலே அடிப்பாங்க சார். அது எனக்கு ஒரு அனுபவம் சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார்.
4: தேங்க்யூ சார்.
0: பார்த்தீங்களாங்க, அதாவது மேக்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். அந்த கடுமை இருந்தாலும் வந்து நான் கற்றுக்கிறேன், கணக்கு பாடத்தை தான் கற்றுப்பேன், எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ராம்பிரியன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஒரு ரெகுலரா வர்றவங்க வந்து புது நேரங்களை வழிவிட சொல்லி ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தொடரட்டும். தயவு செய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க கேட்டதுக்கு பதில சொல்லிட்டோமா?
0: சொல்லுங்க சார்.
5: என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல வந்து தினமும் காலையில் எழுந்த உடனே காங்காச்சா எழுதணும்.
0: காங்காச்சா எழுதணும், உங்களுக்கு

0: சப்ஜெக்ட் என்ன அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: தமிழ் தான், தேனமொழி அன்னை தமிழ் தான்.
0: தேனமொழி தான் தமிழ் இருக்கும்போது வேற என்ன
1: தமிழே அழிங்க. உயிரை எனது உயிரை அந்த பாட்டு போட்டா இன்னும் நல்லா இருக்கும்.
0: அது ஓகே, அதாவது நேயர் விருப்ப பாடல வந்து நீங்க மதியம் தொடர்பு கொள்ளலாம், இல்ல 10 மணிக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்.
1: டயல் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 102 டயல் ஐயா, அதை அழுத்துறது.
0: சரிங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சிக்கு
1: சிறப்பா இருக்கு, விபத்து பாரதி என்னைக்கும் உலகங்கும் நல்லா வந்து சிறப்பா வந்து நல்ல சமூக விழிப்புணர்வு விஷயம்லாம் நிறைய கொடுக்குறீங்க, எல்லாம் நல்லதே நடக்கட்டும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், விபத்து பாரதியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். மகிழ்ச்சி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ வந்து ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இந்த நேயருக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாகராஜன்.
0: நாகராஜன் சார், எங்கிருந்து சார் பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம், திருவாரூர் மாவட்டம்.
0: எஸ் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன் சார், எனக்கு வந்து எல்லா பாடமுமே பிடிக்கும் சார், ஆனால் கணக்கு தான் சார் ரொம்ப பிடிக்கும்.
0: கணக்கு
2: கணக்கு வந்து அவங்கள பர்ஃபெக்டாக ஓடும் சார்.
0: கணக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச பாடம். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? மயிலாடுதுறையில இருந்து. சொல்லுங்க அம்மா. சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம். தலைப்பு
3: கேட்டீங்களா?
0: நலமா இருக்க சார், நலமா இருக்கீங்களா?
3: ஆமா சார், நந்தி பாக்கம் கோபாலசுப்ரமணியம் சார்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார், கேட்டேன்.
0: நான் உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம் பள்ளியில?
3: எனக்கு வந்து பிடித்த பாடம் வந்து கணக்கு.
0: கணக்கு? ஏன் கணக்கு பிடிக்கும்?
3: ஆமா சார், கணக்கு தான் வந்து எல்லாம் போட்டு போட்டு பார்த்து சரி பண்ணலாம். இப்ப எனக்கு அரசு விசேஷம், எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் நல்லா சார்.
0: சூப்பர், சரிங்க சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். கணக்கு தம்மா எனக்கு பிடிக்கும், ஏன்னா கணக்கு போட்டு போட்டு நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுறதும் கணக்கு தான், அதனால கணக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறோம் சார்.
0: ராஜேஸ்வரி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க அம்மா.
4: தமிழ் தமிழ் பாடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு பசங்களெல்லாம் நல்ல அடிப்பாரு, அதனால பயந்து போய் நான் போய் தமிழ் பாடத்தை முதல்ல எந்த கேள்வி கேட்டாலும் முதல் பதில் சொல்லிடுவேன்.
0: முதல் ஆளா? அப்படியே.
4: ஆமா, அதே மாதிரி எல்லா ஆசிரியரும் இருந்தா நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னு ஒரு ஃபீலிங் எனக்கு.
0: ஒரு
4: 56 வயசு ஆகுது எனக்கு.
0: ஒரு எண்ணம் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா ஆசிரியரும் கண்டிப்போட இருந்திருந்தா நான் அனைத்து சப்ஜெக்ட்லயும்
4: கண்டிப்போட இருந்தா நல்லா படிச்சிருக்கலாம்,
0: அதிக மதிப்பெண் பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா ஆமா சார்.
0: மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா.
4: சரி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
5: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
5: ஹலோ, கேக்குதா சார்?
0: கேக்குதுமா, சொல்லுங்கம்மா, இணைப்புல இருக்கீங்கம்மா. சரி, ஓகே, ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: சார் வணக்கம் சார், கீழ்பாக்கில இருந்து ராமன் பேசுறேன் சார்.
0: ராமன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடம் பள்ளியில் என்ன பாடம்?
6: எனக்கு பிடிச்சது அறிவியல் தான் சார்.
0: அறிவியல் தான் சார், ஏன் சார்?
6: அறிவியல் மேல எனக்கு ரொம்ப ஈடுபாடு சார், இன்னைக்கு கூட எதனா அறிவியல் பாடம் எதனா கேட்டா நான் கரெக்டா சொல்லிடுவேன்
0: சார். சூப்பர் சார், கலக்கறீங்க, போங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: அறிவியல் பத்தி எது கேட்டாலும் நான் இப்போதைக்கு ரெடியாக கூட இருக்கிறேன்.
0: அது அறிவியல் அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே சார், சூப்பர் சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து வாழ்த்துக்கள்
6: சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா கேட்கிற எல்லாருக்குமே நிகழ்ச்சியோட இணைந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும்
6: சொல்லுங்க.
0: நலமா இருக்கேன் ஐயா.

0: ஐயா எனக்கு பிடிச்ச படம் ஐயா தமிழ் நல்லா பிடிக்குங்கய்யா, மேக்ஸில் தான் எனக்கு போயிடுச்சு.
1: மேக்ஸ் தமிழ் தான் பிடிச்ச, மேக்ஸ் எதாவது படிச்சா ஓகே. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுவாக இருக்கும். முயற்சி செய்திருக்கலாம். சரி ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை
2: சார். தங்கம் சார்.
1: தங்கம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: எங்க ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சின்னக்காவாம்பட்டி, ஸ்ரீ சிவராம சுப்பு சுவாமி நடுநிலைப் பள்ளியில படித்தேன்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடம் எங்க, என்ன பாடம், ஏன் பிடிச்சிச்சு?
2: மேக்ஸ் நல்லா மேக்ஸ் போடுவேன் சார்.
1: மேக்ஸ் நல்லா போடுவீங்க,
2: டீச்சர் தான் நல்லா சொல்லி தருவாங்க. தெரியல கூட நான் 90 வாங்குவேன் மார்க், நல்லா மேக்ஸ் போடுவேன்.
1: சூப்பர், ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்டா வந்திருக்கீங்க போல.
2: ஆமா சார், நல்லா படிப்பேன் சார். நானு எங்க மிஸ் என்ன அடிப்பாங்க, எனக்கு ஏன்னா அடிச்சாங்கன்னு கோபமா தான் இருக்கும். இப்பதான் எனக்கு
1: அப்ப கோபமா இருந்துச்சு, இப்ப வந்து ஓகே பரவாயில்ல கரெக்டா தான் பண்ணிருக்காங்க.
2: எனக்கு அவ்வளவு கோபம் வரும் சார், டீச்சர் ஏன் என்ன அடிச்சாங்க அப்படின்னு எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஆனா இப்ப நினைக்கிறேன், அவங்க மாரியம்மா டீச்சர் அவங்க ரொம்ப, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ. ஏன்டா நம்ம
1: நம்முடைய முன்னேற்றத்துக்காக தான், நமக்காக தான் அவங்க அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இப்ப புரியும் போது ஓகே, அதெல்லாம் ஒரு அழகிய நினைவுகளா மாறிச்சு. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ சார்.
1: சூப்பரே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்களாங்க, நிறைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க, நிறைய போன் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில மீண்டும் இணைவோம். நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் டுடே திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருக்காரு. வைரமுத்தோட வரிகள்ல பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இந்த 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: மணி 19 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பள்ளியில் உங்களுக்கு பிடித்த பாடம். அந்த பாடம் ஏன் பிடிச்சது? பாடம் பிடித்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? அந்த காரணம் தான் என்ன, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சிகளை இணையக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
2: பொன்ராஜ் சார், தலைப்பு
3: கேட்டீங்களா? ஆ, கேட்டேன் சார். அதாவது எல்லா பாடமுமே தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் சார். ஆனா மண்டையில தான் சார் யாருல்ல,
2: எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ஆனா எனக்கு இதுதான் எதுவாகல அப்படின்ட்டீங்க.
3: ஆனா என்னன்னா, ஒன்னே ஒன்று ரொம்ப விரும்பி படிப்பேன், எதுனா வரலாறு. அதுல வந்து எனக்கு இந்த பழமையான மன்னர்கள் அந்த இதுல வரலாறுலாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி படிப்பேன். ஆனா வந்து மண்டையில தான் ஏறல, இன்னும் இப்ப வரலாறு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது.
2: நினைவுல இல்ல, பட் ஆனா இருந்தாலும் பிடிக்கும், வரலாறு தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
2: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வரலாறு
2: தான் பிடிக்கும் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
5: தூரமா வந்து
2: சொல்லுங்க ஐயா, யார் இங்க இருந்து?
5: என்ன ஏழுக்கினர் தேவா.
2: தேவா சார், தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடம்.
5: பாடம் ஜியோகிராஃபி.
2: ஜியோகிராஃபி
5: அப்பெல்லாம் எப்படின்னா, 5 சப்ஜெக்ட் தான் நாங்க படிக்கிறப்போ.
2: 5 சப்ஜெக்ட் தான்,
5: தமிழ், ஆங்கிலம்.

0: கணக்கு, ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி, அப்புறம் ஒரு ஐட்டம், நான் அஞ்சு ஐட்டம் தான் வரும். அதுக்கே என்ன பண்ணுவோம், சார் கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவோம், சார் நாளைக்கு நாளைக்கு எழுதினு வர சார் ஹோம் ஒர்க்
1: அப்படின்னு.
0: ஹோம் ஒர்க் எழுதலன்னா கைய திருப்பிட்டு அந்த முட்டியில அடிப்பாருங்க பாருங்க,
1: அதுக்காகவே ஹோம் ஒர்க் எழுதிடுவோம்.
2: வணக்கம்
1: யார், எங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம் சின்னவளையம், வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் சார்.
1: சூப்பர்மா,

0: இந்த புவியியல் தான், நாடு இந்த நாடு எங்க இருக்கு, அந்த நாடு எங்க இருக்கு, எதுக்கு பக்கத்துல இருக்கு, ஆழ் கடல் இருக்கா இல்ல மலை இருக்கா அப்படின்றத பத்தி தான் நீங்க அதிகமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க.
1: இப்ப கூட கூகுள்ல தான் தேடிட்டு இருக்கோம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயர் வணக்கம். விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் சார்.
0: சூப்பர்மா. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டிருக்கேன் சார். எனக்கு பிடிச்சது தமிழ் சார்.
0: தமிழ்
2: தமிழ் தான் பிடிக்கும் சார்.
0: தமிழ் தான் எனக்கு பிடிக்கும்.
2: எங்க ஊரு அங்க 8th வகுப்பு வரைக்கும் எங்க ஊர்ல ஸ்கூல் இருந்துச்சு, அது வரைக்குமே தான் நான் படிச்சேன். எங்களுக்கு தமிழ் ஐயா வருவாரு, நல்லா சூப்பரா பாடம் எடுப்பாரு சார். எனக்கு இன்னமும் அவர் பேசுனதெல்லாம் நினைவுல இருக்கு சார்.
0: பசுமரத்தாணி போல அப்படியே பதிஞ்சிருச்சு.
2: ஆமா பதிஞ்சிருக்கு சார். 97 நான் படிச்சது 8th வகுப்பு சார்.
0: ஓ சூப்பர்.
2: ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் தமிழ் ஐயா. எங்களுக்கு இன்னைக்கும் பார்த்தாலும் நல்லா மரியாதையா பேசுவோம் சார் நாங்க.
0: சூப்பர். மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: பாத்தீங்களாங்க, தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து எப்போ 1997 அப்போது நான் 8th படித்தேன். 8th படிக்கும் போது நடத்தின பாடம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
3: அன்பா நண்பருக்கு நீ இரவு வணக்கம் சார். மதுரையிலேருந்து ஆன்சனி, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கேன் சார். நலமாக இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். எனக்கு பாடம் வந்து வரலாறு தான் சார். ஹிஸ்ட்ரி தான் சார். கண்டிப்பாக சார் கேட்குங்களா?
0: சொல்லுங்கள் சார்.
3: அதாவது 4 கிளாஸ் 4 கிளாஸுமே ஒன்னா உட்கார வச்சு பாடம் நடத்துவாங்க ஹிஸ்டரி. அந்த டீச்சர் ஆசிரியர் அது மறக்கவே முடியாது, தனன் டீச்சர். நான் சொல்றது 35 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம், 57 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அப்படி ஒரு ஹிஸ்டரி ஜாகிரபி ஹிஸ்டரி அப்படியே வரலாறு அப்படியே கதைக்கதையா சொல்லுவாங்க. அந்த இப்ப சீன பெருஞ்சொரு பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில தான் படிச்சேன். சீனாவில சீன பெருஞ்சர் ஷி ஹவாங்கி,
0: அதான் வரலாறை வரலாற்றில் படிச்சிருக்கீங்க.
3: ஆமா நிறைய. அதாவது எத்தனை தலைவர்கள் எந்த நாட்டை ஆண்டாங்க, பல்லவர் காலர்கள், பாண்டிய சேர சோழ பாண்டியன் அப்படி இப்படியே எத்தனை தலைவர்கள், எத்தனை தலைமுறைகள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி மன்னர்கள் ராஜாக்கள் அந்த அப்படி கதை கதையா சொல்லுவாங்க.
0: தற்காலம் டு இப்ப தற்காலம் வரைக்கும் வரலாறு படிச்சிட்டீங்க.
3: ஆமா சார். அது மாதிரி நாளந்தா பல்கலைக்கழகம், அதை பத்தி நாளந்தா பல்கலைக்கழகம்னா அந்த 6th வகுப்பு படிக்கலாம் அப்படியே தெரியும். அந்த நாளந்தா பல்கலைக்கழகத்துல அந்த இன்னும் ஞாபகம் இருக்கு,
0: நிறைய ஞாபகம் வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார். நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: சைதாப்பேட்டை ஆனந்த் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சார். நல்லா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சி.
0: சூப்பர் சூப்பர் சார். கலங்கறீங்க. சரி ஓகே. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி சார்.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார்.
5: ஆமா சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
5: ஆமா சார். பிரிஞ்ச சப்ஜெக்ட் சமூக அறிவியல் சார்.
0: ஏன் சார் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு சோசியல் சயின்ஸ்லவே முதல்ல இருந்தே ஒரு ஈடுபாடு உண்டு. 10th 95 மார்க் எடுத்தேன். அதனால எனக்கு வந்து சமூக அறிவியல் நடப்பு, நம்ம நாட்டு வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும்.
0: நாட்டுல என்னதான்பா நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வரலாறு பிடிச்சிருக்கு.
5: சமூக அறிவியல் பாடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார்.
5: சோசியல் சயின்ஸ் சார். ஆமா சார்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பராக சொன்னாங்க. சோசியல் சயின்ஸ் தான்ப்பா எனக்கு பிடிக்கும். வரலாறு புவியியல் எல்லாத்தையும் அப்படியே கூட்டு கலவையாக இருக்கும் அந்த புக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, 3 சப்ஜெக்டையும் அப்படியே சும்மா சூப்பராக படித்து 95 மார்க்குக்கு மேலே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நிகழ்ச்சியில் என்ன அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா. தலைப்பு கேட்டிங்களாம்மா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம்? சயின்ஸ். அம்மா ஏம்மா?
6: எனக்கு வந்து எனக்கு நான் 6th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்கள் 6th வகுப்பு வந்திருக்கீங்க. 6th வகுப்பு வந்ததுலேருந்தே சயின்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
6: ஆமாம். நான் இப்போ வந்து 9th படிக்கிறேன்.
0: ஓ பெரிய பெரிய ஆளாக

0: திட்டிங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சூப்பர், அழகாக சொன்னாங்க. அவங்க சிஸ்த்து படிக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு வந்து அறிவியல் ரொம்ப பிடிச்சிருச்சான். இப்போ 9th வந்துட்டாங்களாம். எத்தனை வருஷம், 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. சூப்பரு. சரி, வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், கிழக்கு தமிழ்ல ராஜசேகர் பேசுகிறேன் சார்.
0: ராஜசேகர் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ
0: சொல்லுங்க சார்.
1: சார், எனக்கு வரைதல் ரொம்ப பிடிக்கும் சார, டிராயிங்.
0: வரைதல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் சார், எனக்கு வாஜர் நல்லா படம் வரைய நல்லா பாராட்டுக்கிறாரு. அவர் வந்து அப்புறம் படத்துல போர்டில் போய் வரைய சொல்லுவார். வரைஞ்சனா இந்த சூரியகாந்தி பூ இருக்கு பாருங்க சார், அட்டகாசமாக வரைவேன் சார்.
0: சூரியகாந்தி பூ நிறைய பேருக்கு பூ கொடுத்துருப்பீங்க போல பள்ளிக்கூடத்தில்.
1: வரலான்னு வரு, நான் அதை விட்டுட்டேன். வேற இதில் வந்துட்டேன், மெடிக்கல் லைனில் வந்துட்டேன், சேல்ஸ்மேனாக இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: ஓகே சார், தேங்க்யூ.
0: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம், சின்னதுரை.
0: சின்னதுரை சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது? ஏன்
2: வரலாறு புவியியல் தான்.
0: வரலாறும் புவியியலும் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் வரலாறும் புவியியலும் பிடித்தது?
2: அது வரலாற்றுனாக்கா அந்த முகலாயர் பேரரசு வாழ்ந்த காலத்துல உள்ளவங்க, அந்த பழைய காலத்துல உள்ளவங்களாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: பழைய மன்னர்களோட கதையை கேட்கும் போது அப்படியே சுகமா இருக்கும்,
2: சூப்பரா இருக்கும். அந்த அவுரங்கசீப்பு, அந்த இவங்க எல்லாம் மறந்து போச்சு சார்.
0: இப்பதான் என்னம்மா பசங்க, ஒவ்வொரு மன்னர்களை பற்றி படிக்கும் போதும் என்னம்மா ஆட்சி செஞ்சிருக்காங்க, எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, வாழ்க்கை வரலாறு, கல்வெட்டு, படையெடுப்பு, எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். சூப்பரே. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம் மடசூரை கிராமம், தர்ஷினி பேசுறேன் சார்.
0: தர்ஷினி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்கல சார், சொல்லுங்க சார்.
0: பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பிடித்த பாடம் என்ன பாடம், அது ஏன் பிடிச்சது?
3: எனக்கு தமிழ்னாலே ரொம்ப பிடிக்கும் சார்.
0: தமிழ் தான் ரொம்ப பிடிக்குங்களா? ஏன் தமிழ் மீது அவ்வளவு ஆர்வம்?
3: தமிழ்ல வந்து அவங்க நல்லா சொல்லி தருவாங்க சார்.
0: ஆசிரியர் நல்லா சொல்லி தர்றதால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: ஆமா சார்.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா.
3: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: சூப்பரே, சூப்பராக சொன்னாங்க. அதாவது அவங்க ஆசிரியர் நடத்துகின்ற அந்த விதத்திலே வந்து நிறைய பேருக்கு பாட பிடிச்சி போகும். ஆமாங்க, எனக்கு கூட வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமாக நடத்துவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச சார், பா இதை படிப்பா அப்படின்னும் போது ஹோம் ஒர்க்லாம் நல்லா கரெக்டாக பண்ணிட்டு வந்துடும். பிடிச்ச சப்ஜெக்ட் வரும்போது நான் நிறைய என்ன சொல்கிறது, அடிஷ்னல் சீட்டு வாங்கிலாம் எழுதுவோம் எக்ஸாமில். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? இருந்தால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சொல்லணும்னு நினச்சின்னா சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 என்ற முன்னிணைப்பையனோடு 2952 08 53, மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9872 7 1. இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, அந்த முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, நிறைய பேசிட்டோம். ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் நேர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். எந்த படத்துலேருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மூவேந்தர் படத்துலேருந்து ஹரிஹரன் பாடியிருக்காரு. அறிவுமதி அவங்களோட வரிகளில் சிற்பி அவருடைய இசை அமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட

0: தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: 8:39 கடந்து போயிட்டுருக்கும். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசியிருக்கோன்னா, உங்களோட பள்ளி பருவத்தில் உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம், அது ஏன் பிடிச்சது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார்.
0: கருணாநிதி சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆமாம் சார், கேட்டேன் சார். நலமா இருக்கலாம் சார்? நீங்கள்
0: நலமா இருக்கேன் சார்.
1: அதாவது தமிழ் தான் சார் எனக்கு அதிகமாக பற்று உள்ள தமிழ் தான் சார். எனக்கு தமிழ், நான் 8வது வகுப்பு தான் படித்தேன். ஆனால் தமிழ் சார் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா, பாசமாக இருப்பார் சார். ஏ தம்பி கருணாநிதி, நீ எப்படியாட்டு படித்து வேலைக்கு போயிருப்பார். இன்னொரு இன்றைக்கி ஒரு அரசு துறையில் இருக்கேன் சார், 8ஆம் கிளாஸ் வந்து படித்தாலும் என்னோடது பையன் பேர் தமிழ் செல்வம், என்னோட மகா பேர் மதிவதன் சார். சூப்பராக தமிழ் பேர் வச்சுருக்கேன் சார். வாய்ப்பு நன்றி சார்.
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: துறையிலிருந்து சார், திருச்சி மாவட்டம் துறையை சார்.
0: துறையூர்ல இருந்து யார் சார்?
2: ராஜமாணிக்கம் சார்.
0: ராஜமாணிக்கம் ஐயா, ராஜமாணிக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். இந்த வரலாறு பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார்.
0: அதாவது உங்க பள்ளியில உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம்?
2: பாடம் வரலாறு சார்.
0: வரலாறு? ஏன் சார் வரலாறு ரொம்ப பிடிக்கும்?
2: அது நம்ம இதுக்கப்புறம் தலைமுறைக்கு உண்டான எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு சார்.
0: தலைமுறைக்கு, நம்ம முந்தைய தலைமுறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின் போது அந்த மாதிரி வரலாறு கத்துக்கணும், அதனால வரலாறு பிடிக்குமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: அது காந்தி அடிக்கிற ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
2: வாழ்த்துக்கள் சார்.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், மணிப்பில் இருக்கீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து தர்ஷன் பேசுறோம்.
0: தர்ஷன் பேசுறீங்களா?
3: ஆமா சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடம் என்ன பாடம்?
3: அறிவியல் பாடம் தான் சார் எங்களுக்கு பிடித்த பாடம்.
0: அறிவியல் பாடம்ங்களா? ஏன் அறிவியல் பாடத்து மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்?
3: ரொம்ப நாள் படிக்கிறேன்
0: சார் நான். சரிங்க, ஓகேங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்
3: சார். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அறிவியல் சார். அதனால தான்
0: சார். ஓகே, சூப்பர், மகிழ்ச்சி. சூப்பர்மா. பாருங்க, அவருக்கு அறிவியல் சார் ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்து அறிவியல் பாடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம்.
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம். நல்ல முடியும் இருக்க, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: நலமா இருக்கேன் சார். நல்ல, நன்றி சார். நீங்கள் நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கேன் சார். எனக்கு வந்து

0: பொருளாதாரம் தான் பிடிக்கும். ஏன் சார் பொருளாதாரத்தை அவ்வளவு பிடிச்சிருக்கு?
1: ஏன் நீ என்ன சார், ஒரு கிளிய வீட்டுல வளர்த்தாங்க வச்சீங்களா, அது வந்து பேச கத்து கொடுப்பான், நீ நூல் ஏனி எல்லாம் ஏற கத்து கொடுப்பான், அதே கொஞ்சம் மைதானத்துல கொண்டு வளர்த்து அத ஒரு 10 பேர் வாங்கி பார்த்து அங்கிருந்து வசூல் பண்றோம் வச்சீங்க, பொருளாதாரமே அங்கிருந்து ஆரம்பம் ஆகுதுன்னு பொருளாதார வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு சார். அது ரொம்ப பிடிக்கும்.
0: அதுதான் இயல்பா அந்த வாழ்க்கையோடு ஒத்த விஷயங்களோடு அந்த எடுத்துக்காட்டு சொல்லும் போது அது ரொம்ப இன்னும் மனசுல பதிஞ்சிருது. மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திருவள்ளுவர் நரசிம்ம பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா? சூப்பர் சார். உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: நிகழ்ச்சிகளை
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
2: நன்றி. நன்றி.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து?
3: அனிதா ஃப்ரம் திருவற்றியூர்.
0: அனிதாம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்ட சார். ஃபேவரட் சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்க. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் தான். ஏன்னா அதுல தான் சென்டர் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. மற்றதுல எல்லாம் எப்படியும் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் போயிடும்.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
4: நான் குமார் பேசுறேன் சார், கோணிமேட்ல இருந்து.
0: குமார் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். அதாவது எங்க அப்பா வந்து கணக்கு தான் சார் மெயினா கேப்பாரு சார்.
0: கணக்கு தான் கேப்பாரு.
4: கணக்கு தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு கணக்கே தமிழ் சார். ஆமா, வியாபாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு காசு வேண்டாம் அப்படின்னு சார். அதான் சார் மெயினா வந்து கணக்கு தான் சார் எனக்கு.
0: சூப்பர் சார். மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில இனி அடுத்த நேயர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: சார் ஹலோ. வணக்கம் சார். ஐயம்பேட்டையிலிருந்து ஆபீஸ் சங்கர் சார்.
0: சங்கர் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன் சார். பாட்டு பிடிச்சிருக்கணும், அதை எப்படி
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நிறைய நேரில் கால் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் எந்த பாடல் வருது அப்படின்னா, மின்சார கனவு திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடலை பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட இசையில் வைரமுத்து அவரோட வரிகளில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:52 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் பள்ளி பருவத்தில் உங்களுக்கு பிடித்த பாடம் என்ன பாடம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய கூட அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் பட்டாபுரம் கலையரசி.
0: கலையரசி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
1: தலைப்பு கேட்டேன். என் தமிழ் பிடிச்ச ஒரு பாடம், என் அப்பாவுக்கு கல்யாணம் ஆனது அம்மா அப்பாவுக்கு தமிழ் திருமணம் தான் ஐயா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சிமா.
1: அதனால தமிழ் நமக்கு கருவிலே இருக்கு ஐயா. கருவிலே திருவிடையார்னு சொல்ற மாதிரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஐயா SSLC 1974ல.
0: சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா.
1: நம்ம தேவா சார் பேசுறாரு அடிக்கடி, ஏழிக்கிணர் தேவான்னு.
0: சரி,
1: அவரு நாங்களாம் ஒரே வயசா இருக்கோம் நினைக்கிறேன்.
0: மகிழ்ச்சி.
1: 1974ல SSLC முடிச்சோம், அப்புறம் PUC படிச்சோம்.
0: சரிங்க, மகிழ்ச்சி.
1: தமிழ் படிச்சோம், ஆனா சயின்ஸ்ல 98 வாங்கினா ஐயா.
0: சூப்பர்மா சூப்பர்மா, மகிழ்ச்சி.
1: பிடிக்கும்னா எல்லாமே பிடிக்குங்கிற மாதிரிதான்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் சார்.
0: ரவி சார், தலைப்பு
2: கேட்டீங்களா? கேட்டேன். எனக்கு பிடிச்சது வந்து கணிதம் தான்.
0: கணிதம் தான். ஏன்
2: கணிதம் தான் வந்து ஸ்கூல்ல நம்ம பாடம் நடத்தும் போது நம்ம கவனிச்சா அது நல்ல கணிதம் நமக்கு ஈஸியா வந்துடும்.
0: கவனிச்சா ஈஸியா வந்துட போகுது அப்படின்ட்டீங்க.
2: ஆமா, கவனிச்சு நல்லா கவனிச்சா ஈஸியா வந்துடும்.
0: கணிதம்னா
2: அவ்வளவு கணிதம் இருக்கும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். ஸோ நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் பதிவு போட்டுட்டே இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் உடையாரபாளையம் முனியமுத்து பேசுறேன் சார்.
0: முனியமுத்து ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டேன் சார், கேட்டேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடம் எந்த பாடம்?
3: எனக்கு வந்து தாவரவியல் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஏன்?
3: எனக்கு வந்து இந்த படம் வரையிறது ரொம்ப பிடிக்கும், அதனால தெளிவா படம் வரைவேன், அதனால அந்த தாவரவியல் பாடம் ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வந்து கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆ, தலைப்பு கேட்டேன் சார்.
0: உங்களுக்கு பிடித்த பாடம் எது சார் பள்ளியில?
4: பிடிச்சது தமிழ் தான் பிடிக்கும்.
0: தமிழ் தான் பிடிக்கும். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
0: நிறைய நேர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் இருக்காங்க. ஸோ அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் இங்கிருந்து?
5: சென்னையில இருந்து பேசுறேங்க.
0: உங்க பெயர்?
5: பிரமீலா.
0: சொல்லுங்க அம்மா.
5: எனக்கு வந்து இங்கிலீஷும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பிடிக்கும் சார்.
0: சூப்பர்மா. ஏன்?
5: ஏன்னா ஹிஸ்டரினா நிறைய ராஜா அந்த மாதிரி நிறைய பேர் பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய கண்ட்ரீஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஜியோகிராஃபினா அது மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேமா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா.
5: நன்றி சார்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும், ஏன்னா 8:56 ஆயிடுச்சு. ஸோ நிறைவு பகுதியில் இருக்கும், முகநூல் பக்கத்தில் நிறைய நேர்கள் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. அனைத்து உறவுகளுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சரி, முகநூல் பக்கத்தில் யார் போட்டிருக்காங்க அப்படின்றத 9 ஷோவில் நம்ம படிக்கலாம். ஸோ இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிறைவு நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாடலை கேட்டு இந்த நீக்கொருளால் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இப்பொழுது நம்ம பாய் பாய் சொல்லிடலாம். நிறைவு நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: நான் கும்பகோணத்துலேருந்து ஆர்மி சிவா. நல்லா இருக்கீங்களா
0: சிவா சார்? நல்லா இருக்கேன் சார்.
3: நான் வந்து எனக்கு தமிழ் தான் சார், அதனால சார் ஈஸியாக கற்றுக்க முடியும்.
0: தமிழ் தான். ஓகே சார், சூப்பர் சார், கலக்குறீங்க சார், மகிழ்ச்சி.
3: நன்றி நன்றி நன்றி.
0: ஸோ நிறைவாக வந்த நேரும் இந்த குறிக்கோள் நிகழ்ச்சியில் அவரும் சொல்லிட்டாரு தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். சூரிய

அதாவது நம்ம பாடல் வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுஜாதா பாடியிருக்காங்க. எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. சூரியவம்ச திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிப்போம். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு தருணத்தில் நீக்குவல நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பூங்குழலி, வானதி, குந்தவை இவர்கள் எல்லோரும் அழைத்துச் சென்ற கரையர் மகள் மந்தாகினியை திடீரென்று காணவில்லை என்று அங்கு வந்த வானமாதேவி சக்கரவர்த்தினியிடம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்போது எப்படி அவர் காணாமல் போனார் என்ற விவரங்களையெல்லாம் வானமாதேவி சேகரித்து கொண்டிருந்தபோது அவருக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் நன்றாக புரிந்துவிட்டது.

0: மந்தாகினி தேவியை குளிப்பாட்டி அவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து கொண்டிருந்தபோது எதிரே கண்ணாடி இருந்ததா என்று கேட்டவுடன் கண்ணாடி இருந்தது என்று அவர்கள் விடை கூற, தன்னுடைய உருவத்தை பார்த்துவிட்டு நாணப்பட்டு கொண்டு அவர்கள் எங்கேயோ ஓடிப்போய் ஒளிந்திருக்கலாம், நன்றாக தேடி பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் அந்த புறத்திலே கூட அங்கே இருக்கக்கூடிய பூங்காவிலே கூட அவர் ஒளிந்திருக்கலாம் என்ற ஆலோசனையையும் வழங்குகிறார். பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்கு சென்று தேடினார்கள். அங்கு வாய் பேச இயலா ராணி அகப்படவில்லை. அவர்களுடைய கவலை அதிகமாயிற்று. முதன் மந்திரியிடமும் சக்கரவர்த்தியிடமும் போய் தெரிவிக்கலாமா என்று அவர்கள் எண்ணத் தொடங்கிய போது எங்கிருந்தோ டனார் டனார் என்று ஒரு சத்தம் வந்தது. கருங்கல்லில் இரும்பு உளியினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை. அது எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கவனமாக கேட்டார்கள். சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறதென்று தெரிந்தது. உடனே ஒரு தாதி பெண்ணை தீபம் எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சிற்ப மண்டபத்துக்கு சென்றார்கள். சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள் ஒரு விந்தையான காட்சியை கண்டார்கள். ஓரளவு ஆடை அலங்காரங்கள் அணிந்து விளங்கிய மந்தாகினி கையில் ஒரு நீண்ட பிடியுள்ள கத்தியை வைத்துக்கொண்டு கைலாச மலையை தாங்கிக் கொண்டிருந்த இராவணேஸ்வரனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டிருந்தாள். மிக உறுதியான கல்லினால் செய்யப்பட்ட சிற்பமாதலால் அந்த தாக்குதலுக்கு இராவணன் அதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்து விடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. கைலாசமலையை தாங்கிக் கொண்டிருந்த இராவணனுடைய கரங்களில் இரண்டு மூன்று கைகள் ஒடிந்துவிட்டால் மலையே இடம்பெயர்ந்து அவன் தலைகளின் மீது இன்னும் நன்றாக உட்கார்ந்து விடக்கூடும். தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கிவிடக்கூடும். அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலேதான் குந்தவை முதலியவர்கள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு நின்றாள். மண்டபத்திற்குள் பிரவேசித்தவர்களில் பூங்குழலியைத் தவிர மற்றவர்களின் உள்ளங்களில் இவள் ஒரு பைத்தியக்கார பிச்சிதான், சக்கரவர்த்தி இவளைக் கண்டு அருவறுப்பு அடைவதில் வியப்பொன்றுமில்லை என்ற எண்ணம் தோன்றியது. மலையமான் மகள் மற்றவர்களை பார்த்து, பெண்களே, இதை பற்றி சக்கரவர்த்தியின் முன்னிலையில் யாரும் பிரஸ்தாபிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தாள். மந்தாகினியை மற்ற அரண்மனை பெண்டர் சிற்ப மண்டபத்தில் கண்டுபிடித்த சமயத்தில் சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. மலையமான் மகள் அங்கிருந்து சென்றவுடனேயே முதன் மந்திரி அனிருத்தர்,
1: பின்னர் பெருமை, பெண்மொழிகள் இருக்கும் போது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்றிருந்தேன். இப்போது அவற்றை சொல்லித் தீர வேண்டியதாயிருக்கிறது. வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இன்னமும் இந்த நாட்டில் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்
0: என்றார்.
1: இதொன்றும் புதிதில்லையே, எனக்கு தெரிந்த செய்திதானே. பழுவேட்டரையர்கள் அந்த காரணத்தை கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா
0: என்று சக்கரவர்த்தி ஏளனச் சிரிப்புடன் கூறினார்.
1: ஆபத்துதவிகளின் விஷயம் தங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அந்த சதிகாரர்களுக்கு சோழ ராஜ்யத்தின் பொக்கிய சத்திலிருந்தே பொருள் உதவி கிடைத்து வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்றார் முதன் மந்திரி.
2: ஆஹா, இதென்ன கட்டுக்கதை
0: என்றார் சுந்தர சோழர்.
1: இதை காட்டிலும் பிரமிப்பான கட்டுக்கதைகள் சிலவற்றையும் தங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன. கண்ணால் பார்த்தவனாகிய சீடன் திருமலை இதோ இருக்கிறான். தாங்கள் பணித்தால் அதை பற்றி விவரமாக சொல்லுவான்.
2: வேண்டியதில்லை. தலைமுறை தலைமுறையாக சோழ குலத்துக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி வந்தவர்கள் பழுவேட்டரையர்கள். அவர்கள் என்னை கொல்லுவதற்காக சதி செய்யும் கூட்டத்திற்கு என் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசு கொடு

0: என்று அரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மன்னிக்க வேண்டும். பழுவேட்டரையர்கள் மீது அத்தகைய துரோகக் குற்றத்தை நான் சுமத்தவில்லை. அவர்களுக்கு தெரியாமலே சதிகாரர்களுக்கு நம் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசுகள் போகலாமல்லவா? அது எப்படி முடியும்? யமன் அறியாமல் உயிர் போகக் கூடுமா என்ன? யமன் ஒருவேளை கிழப்பருவத்தில் இளமங்கை உருத்தியை மணம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகலாம். அரசே, பெரிய பழுவேட்டரையர் இந்த பிராயத்தில் கல்யாணம் செய்து கொண்டது எனக்கும் பிடிக்கவில்லைதான். அதை அவரிடமே சொல்லியிருக்கிறேன். அதற்காக இம்மாதிரியெல்லாம் அவர் மீது துரோக குற்றம் சுமத்துவதை என்னால் சகிக்க முடியாது. சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் மீது நான் துரோக குற்றம் சுமத்தவில்லை. அவர் மணந்து கொண்ட இளையராணி மீதுதான் சுமத்துகிறேன். ஆண் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவதையாவது பொறுத்து கொள்ளலாம். துர்பாகியவதியான அவளை பெண் ஒருத்தியின் மீது நீர் குற்றம் சுமத்துவது எனக்கு நாராசமாயிருக்கிறது. எவ்வளவு நாராசமாயிருந்தாலும் பழுவூர் இளையராணியை பற்றிய சில உண்மைகளை தங்களுக்கு நான் சொல்லியே தீர வேண்டும். ஒரு தடவை தங்களுக்கு நான் ஓர் உண்மையை சரியான சமயத்தில் சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது. சற்று முன் தாங்களும் கோபித்துக் கொண்டீர்கள். ஆகையினால் சற்று சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும்.
1: முதன் மந்திரியின் இந்த சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தி புன்னகை புரிந்தார்.
0: என் வார்த்தையை கொண்டு என்னை மடக்குகிறீர்கள்? அது என் சொந்த காரியம். அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆயினும் சொல்லுங்கள், கேட்கிறேன்
1: என்றார்.
0: பழுவோர் பெரிய அரண்மனைக்கு 3 வருஷங்களுக்கு முன்னால் இளைய ராணி நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள். அது முதல் பழுவூர் அரண்மனைக்கு சில மந்திரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறார்கள். இது சின்ன பழுவேட்டரையருக்கும் தெரியும். அவருக்கும் மந்திரவாதிகள் வருவது பிடிக்கவில்லை. ஆனாலும் தமையனாரை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் சும்மா இருந்து வருகிறார். சகோதரர்கள் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? சகோதர விசுவாசத்தினால் ராஜ்யத்துக்கு கேடு வரக்கூடாதல்லவா? இப்போது ராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்து விட்டது? ஒரு பேதை பெண் யாரோ மந்திரவாதிகளை கூப்பிட்டு மந்திரம் போடச் சொல்லுவதனால் ராஜ்யம் கெட்டு போய்விடுமா? பழுவூர் இளையராணி மந்திரம் போட்டுத்தான் எனக்கு நோய் வந்து விட்டதென்று சொல்லுகிறீர்களா? சக்கரவர்த்தி, பழுவூர் இளையராணியை பார்க்க வருகிறவர்கள் உண்மையில் மந்திரவாதிகள் அல்ல. மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும் சதிகாரர்கள் என்று சந்தேகிக்கிறேன். அவர்கள் மூலமாக நம் பொக்கிஷத்திலிருந்து பொருள் போய்க் கொண்டிருக்கிறது என்றும் நான் சந்தேகிக்கிறேன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நவராத்திரி திருவிழால அரண்மனையில நடந்த பராந்தக தேவர் நாடகம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அன்னைக்கு ராத்திரி சுந்தர சோழரின் சயன அறையில பெரிய பழுவேட்டரையரின் முன்னிலையில நந்தினி நடத்தின நாடகத்தை பார்த்து பயந்து போய் வானதி மூர்ச்சி அடைந்தாள் அல்லவா? மறுநாள் காலை குந்தவையிடம் தந்தை பகிர்ந்துகிட்ட விஷயங்களையும் கேட்டோம். அதன் தொடக்கத்தில் நாடகம் பார்த்தவங்களின் நடத்தையை பற்றி தமது அதிருப்தியை தெரிவித்தார் சக்கரவர்த்தி. இந்த கட்டத்திலேயும் உயர் அதிகாரிகளிடையே நடக்கிற மோதலை கண்டிக்கிறார். ஆனால் பல காரணங்களால் அவங்க எதிர்கொள்கிற சிக்கல்களை பற்றி கவலைப்படுறதில்லை என்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். அலங்காரம். முந்தைய பகுதியில் இது நடந்த போது மந்தாக்கினி தேவி நாணம் மேலிட திடீர்னு ஓடி மறைஞ்சாங்க அல்லவா? இப்போ இந்த சொல்லை எடுத்து ஆராய்வோம். அழகு ஊட்டுவது என்ற பொருள் தரும் அல்ங்கிற சொல்லிலிருந்து

0: பிறக்குது அலங்காரம். அணி ஒப்பனை கூறுகளை உள்ளடக்கியது. தமிழ் இலக்கண வகைகள் அஞ்சு, அதில் ஒன்று அணி இலக்கணம். ஆங்கில மொழியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், வடமொழியில் அலங்காரம். சுருக்கமாக சொல்வதானா, ஒன்றை முழுமையாக்கிறது அலங்காரம். இசைத்துறையில் ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்வர வரிசையை பயில்வதும் அலங்காரம்தான். லயம் ஸ்வரம் ரெண்டிலையும் ஞானம் முழுமை பெறும். அடுத்து சுக்கு நூறு, இஞ்சி காஞ்சி போய் ரொம்ப கடினமாயிடும், இதுதான் சுக்கு. திருக்கடுகம் என்கிற நூலில் அறக்கருத்துகள் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருள்களைப் போல பயன் தருவன. சுக்க பொடியாக்க உரலில் வச்சு இடிக்கணும். இடிக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக சிதறி அப்புறம்தான் பொடியாகும். இப்படி உடைஞ்சு நொறுங்கி பொடியாவது தான் சுக்கு நூறு ஆவது. சாத்தியம், நடக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒன்று. மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ சாத்தியம் உண்டு, இதை மறுக்க முடியாது. காரணம் நடக்கக்கூடியதுதான். லாஜிக் அதாவது தர்க்கவியல்ல எதை நிரூபிக்கணுமோ அது சாத்தியம் எனப்படும். நல்லது. நலிந்த உடல்நிலை காரணமா சுந்தர சோழர் தம்ம மையமா வச்சுத்தான் பேசுறாருன்னு தெரியுது. வீரபாண்டியனின் ஆபத்து உதவிகளை பத்தி சொல்லும் போதும், இளையராணியின் ரகசிய நடவடிக்கைகள் பத்தி சொல்லும் போதும், தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற போக்கில் இருக்குது அவருடைய தன்முனைப்பு. எதை சொன்னா நிலைமையை புரிஞ்சுக்குவாரோ.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்றைக்கு 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்றைக்கி அழகான பாடல்களின் தொகுப்போடு தான் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான பாட்டு தாங்க, நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஷாகுல் அமித் பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் தேவா அவரோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: ஒன்பது 9:23 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு அழகான பாட்டுங்க. அருணாச்சலம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் சித்ரா பாடலை பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் தீபா அவருடைய இசை அமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:28 கடந்து போயிட்டுருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாபே. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வந்து 8 மணியிலிருந்து நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் அவர் என்ன சொல்லியிருக்காரா, நீக்கு ஒரு நாளில் வந்து நம்ம கேட்டுள்ள அந்த டாபிக் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமனும் தமிழ் சொல்லியிருக்காங்க. ஏமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கே வி ஜெயசீலன் அவருக்கு வந்து அறிவியல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவருக்கு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் அவர் வந்து பொருளாதாரம் கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமா கோடம்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ், பர்வதவர்தினி, ரங்கராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், நெடுஞ்செழியன், இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ், ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து, பொன்னியம்மேடு வன்னை கணேசன், கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, பழனி கவிதா தருமபுரி மாவட்டத்திலிருந்து, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏழுகிணறு அபுதாகிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பன்னீர்செல்வம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டிலிருந்து அவர் கணக்கு பாடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. கவுந்தம்பாடியிலிருந்து சென்னியப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் பாபு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சி முகமது பிலால் ஐநாவரத்திலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சக்தி மேலப்பேடு தயாளன் நச்சுப்பிள்ளை அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, மேட்டுப்பட்டி கண்ணன், ஹேமலதா, பாபு முல்லைக்காடு, பர்வதவத்தினி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்புகளுக்கும் நம்மளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அனைத்து அன்புகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சூப்பரான ஒரு பாட்டு அடுத்து வரப்போகுது. அது என்ன படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, எட்டுப்பட்டி ராசா. ராசா திரைப்படத்தில் இருந்தாங்க பாட்டு வந்திருக்கு. பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, கஸ்தூரி ராஜாவோட வரிகளில், தேவா அவரோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு முடிச்சுங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலும் ஒரு அட்டகாசமான பாட்டு தான். பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருண்மொழி சுஜாதா பாடியிருக்காங்க. வாசன் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் சிம்ம ராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு

0: ₹154, SCST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

9:44 கடந்து போயிட்டிருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஆஸ் ராசாவே திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடலை பாடியிருக்காங்க. கஸ்தூரி ராஜாவோட வரிகளில், தேவா அவருடைய இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக என் இனிய பொன்னிலாவேவின் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் பிரியமுடன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடலை பாடியிருக்காரு. தேவாவோட இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி ஆயிற்றுக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகளை இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காக உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகள் இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா கலாபதி பவானி அவங்க தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து மேலினிக்குழி அரியலூர் மாவட்டத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆலயம்

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வசந்த் மலையாளப்பட்டி பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா சித்ரா பாடியிருக்காங்க. கங்கை அமரன் எழுதியிருக்காரு. இளையராஜா அவருடைய இசையமைப்பில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும்

0: பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இரவு 10:15 கடந்து போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கீசவன் வேலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்துன்னு பார்த்தோம்னா, நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருக்காங்க SP ஷைலஜா, ஜென்சி, மலேசியா வாசுதேவன். கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலையில் இணைந்திருப்போம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி 21 நிமிஷங்களை கடந்து போயிட்டுருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பிரேமா பல்லாவரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் காற்றலைகள்.

பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். அதாவது உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், வரிகள், இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோபாலன் பம்மல்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பாயும் புலி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன், பி சுசீலா, இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

Don.

எங்கள் நடிப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் பாடல் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்பமான பாடலின் படம், பாடலின் வரிகள் இதெல்லாம் டைப்

0: ரெண்டு புலி, மூணு
1: பாட்டுக்கு டான்.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், அந்த பாடலின் முதல் வரியை இதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆனந்தி குடியாத்தம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. இஎஸ்ஏ ராஜ்குமார் அவருடைய இசையமைப்பில் பாடல் இதோ காற்றாலைகள் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: நூற்றி 102.3 பத் பாரதியில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் ராம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸ் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மணிவண்ணன் என்ற நேயர் கள்ளக்குறிச்சியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பிபி சீனிவாஸ், பி சுஜாதா, வாலி அவரோட வரிகளில், வி குமார் அவருடைய இசையமைப்பில் பாடல். இதோ காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு இதான்.
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சமியத்துல்லா தில்ஷத் அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி சுசீலா அவர்கள் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் அவரோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசை அமைப்பில் பாக்கிய லட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 22 புலி 3 பாத்துக்கு தான் தானு 22 புலி 3 பாட்டுக்கு இதுதான்டானு.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தினருக்கும் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆர். ரவிச்சந்திரன் வேலூர் மாவட்டம் செப்பேடு கிராமத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடலை யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா P. சுசீலா பாடியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் 11:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காசி படத்திற்காக ஹரிஹரன் பாடியது.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்டோம். பாடல் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகள். அதாவது நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி என் உன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. அதனால் முதல் பாடலை ப்ளே பண்ணியாச்சு. நீங்கள் பாடலை கேட்டோடனே யூகிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் அந்த பாடல். பாடலுடைய வரிகள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் இருந்த இளையராஜாவனுடைய இசை சொல்லவே தேவையில்லை. பாடலை ரசிச்சிருப்பீங்க. பாடல் வரிகளையும் நம்ம பல முறைகளில் இப்போ நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸ்கள் பார்க்கும்போது அந்த பாடல் வரிகள் வரும். அதில் அழகாக எழுதியிருப்பார். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனை கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்று. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை. சில வாழ்க்கையினுடைய நிறைய வரிகள் நிறைய இருக்கு. நமக்கு மாளிகை வாசம் நிறைய, ஒரு வளர்ச்சி அடையணும், ஒரு அதிகமான காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் இதில் அந்த ஏழையினுடைய அந்த விழி தெரியாத மாதிரி அந்த மாற்றத்தினாலே அந்த படத்தை நடிச்சிருப்பார். அவருக்கு

ஏத்தமான ஒரு வரிகளை எழுதியிருப்பார். மாளிகை வாசம் மனசில் நினச்சிருக்காங்க, எனக்கு கிடைத்தது மரநிழல் நேசம் தான், எதற்கும் நான் கலங்கியதில்லை, ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டி கொள்வேன், என்னெஞ்சில் உண்மையுண்டு வேறென்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுறோம். அந்த பாடல இசை எல்லாம் இட இசை எல்லாமே நம்ம கேட்கும் போது நினைப்போம், நிறைய மேடை பாடல்கள் இந்த நிகழ்ச்சிகளை பாடியிருப்போம், பாடலும் பாடியும் பார்த்துருப்போம். அதில் அழகான அடுத்த வரியில் மிகப்பிறந்த ஒரு தத்துவத்தை அந்த பாடலை சொல்லிப்பார். பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும், பாடினேன் அதை நாளும் நானும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார், போற்றுமை போற்றுமை என்னெஞ்ச மனமுள்ளர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன், மறந்திடா ராகம் இதுதான் வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தே நானும் பார்வையின்றி அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வரியில் நம்மளை கண் கலங்க வைக்கிற மாதிரி பாடல் வரிகளும் அதை பாட ஹரிஹரன் அந்த பாடலை ரசித்து கேட்டோம் அந்த இரவு நேரத்தில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மே மாதம் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியது என்மேல் விழுந்த மழை துளியே.

பாடல் வரிகளா இல்லை கவிதை வரிகளா இல்லை தாளாட்டும் பாடல் வரிகளா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருவோம். பல முறை கேட்டாலும் இந்த பாடல் ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ளே அந்த காதல் நினைவுகள் வந்து வந்து தான் போகும். மண்ணும் விண்ணும் உரசுகையில் என்ன பாஷை பேசிடுமோ, அலையும் கரையும் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ அப்படின்னு சில இயற்கையில் நடக்கின்ற விதத்தை காதலோடு ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்கார் பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து தான். இசையே ரகுமான் தான் நமக்கு தெரிந்திருக்கும். அதில் ஒரு திருக்குறளோட ஒரு சாரம்சத்தை எடுத்து அந்த பாடலை பயன்படுத்தியிருக்காரு. பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாஷை உய்மை ஆகிவிடுமோ அப்படின்னு பாடல் வரிகள் இருக்குது திருக்குறளில். கண்ணோடு கண்ணிடை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிற அந்த திருக்குறளை ஒற்றி பார்வை ரெண்டும் பேசும்போது பாஷைக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிறத சொல்லுவேன். என்மேல் விழுந்த மலைத்தொழியை இத்தனை நாளாக எங்கிருந்த அந்த கேள்விகளுக்கு பதில் உனக்குள் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் முடிவும் துவக்கமாய் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் பல முறை கேட்டு ரசித்த ஒரு பாடல் தான். இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். என் உன் அப்படிங்கிற தீமில் பாடல்கள் வரப்போகுதுன்னு நான் சொன்னேன். இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்திருக்கும். அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குழுவினர் குரல்களில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.

ஒரு இசை கச்சேரியை கேட்டு ரசித்த ஒரு அனுபவம் இந்த இரவு நேரத்தில் கிடைத்திருக்கும் அந்த மாதிரி பாடல்கள். இரண்டு பேரும் போட்டி போட்டு சுஜாதா அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியனும் இந்த பாடல் இணைந்து அழகாக பாடியிருந்தாங்க. அதில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் பெயர் சொல்லுமே இந்த தலைவி சொல்லும்போது அதற்கு பதிலாக உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் பெயர் சொல்லுமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை அழகான ஒரு ட்விஸ்ட் வச்சு எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான் பாடலுக்கு நமக்கு தெரிந்திருக்கும். அதில் அழகான ஒரு கவிதை வரிகள், சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்குள் அர்த்தம் போல சொல்லாமல் நின்றேனே, சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு எழுதியிருப்பார். சொல்லாத காதலெல்லாம் சொர்க்கத்தில் சேர்வது இல்லை, அதனால் சொல்லி விடுங்கள் அப்படிங்கிறது மாதிரி அந்த பாடல் வரிகள் நமக்கு அந்த கருத்து வந்தது. படனுடைய இசை இடை இசை முதலிலேருந்து துவக்கம் வரைக்கும் எல்லாமே நமக்கு மனப்பாடம் தான். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் வரிசையில் பாடல் கேட்டால் அடுத்ததாக உன் அப்படிங்கிற துவக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் மின்சார கண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான்.

பாடல் பலமுறை கேட்ட பாடல் தான், ஆனால் ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பாடல் வரிகளில் கவிஞர் நா. முத்துக்குமார் தேவாவினுடைய இசையில் பாடல், அவருடைய துவக்க காலகட்டத்தில் ஒரு அழகான காதல் பாடலை எழுதியிருப்பார். அதன் பிறகு நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் ஒரு தனித்துவமான பாடல் தான். ஒவ்வொரு வரியிலையுமே காதலையும் அன்பையும் அந்த பாடலில் நிறைத்து வைத்திருப்பார். கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே என்று அந்த மெட்டுக்கு அழகான பாடல் எழுதியிருப்பார். அதில் ஒரு அழகான கவிதை வரிகளையும் எழுதி வச்சிருப்பார். நானும் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென்ன அப்படின்னு ஒரு புது கவிதை வரிகள் எழுதியிருப்பார். அதாவது மேகத்தை மூடுவது போல் உன் கூந்தலால் முகத்தை மூடி வைத்திருக்காத ஒரு அழகாக சொல்லியிருப்பார். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டு கவிதைகள் இருக்கும். நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறு பிறவி தொடங்குமே. நீயும் கோவில் ஆனால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே, காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அன்புக்கு மாற்றமே கிடையாதுங்கிறத இந்த பாடல் வரி மூலமாக கவிஞர் நா. முத்துக்குமார் காதல் வரிகளை அழகாக எழுதியிருந்தார். அந்த பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டும் டும் டும் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியது. உன் பேரை சொன்னாலே உள்நாக்கில் தித்திக்குமை

பாடல் கேட்டும் கடைசியாக அந்த சாதனா சர்க்கத்துடன் அந்த ஆலாபனை கேட்டு ரசிக்கும் போதே நமக்கு கண்கள் சுருகி ஒரு உறக்கத்திற்கான இடத்திற்கு போகண்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் கேட்டும் உயிரெழுத்தும் மறந்தேன், மெய்யெழுத்தும் மறந்தேன், ஊமையாய் நானும் மாறினேன், கையை சுடும் என்றாலும் தீயை தொடும் பிள்ளை போல் உன்னையை மீண்டும் நினைக்கிறேன் என்ற புது கவிதை வரிகளாக பாடல் முழுதும் எழுதியிருந்தார் கவிஞர் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் ராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் என் உன் என்ற வார்த்தையில் தூங்குகின்ற பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் கல்லூரி வாசல் படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் என் மனதை கொள்ளையடித்தவளே.

ஒரு அழகான மெலடியான ஒரு காதல் பாடல் கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். அவர்களுடைய பரிணாமம் ஒவ்வொரு ஆண்டு காலத்தில் இருந்து பழைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க, கிளாசிக் சாங்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் கடந்து புது கவிதைகள் வரும்போது புது கவிதையிலையும் தன்னை நிலைநாட்டி அழகான வரிகளை எழுதியிருப்பார். மூச்சை போல உரைத்தானே இங்கு தினம் வாங்கும் இந்த நுரையீரல், நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு குறையீரல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஒன்று நான் மூச்சு காற்று மாதிரி வாங்குறேன், அதன் பாடல் வரிகள் அந்த மெட்டுக்களை அழகாக வச்சு எழுதியிருப்பார். நிதம் நிதம் தான் காதல் ராகம், நிகழ்த்திடத்தான் கேட்கும் தேகம், நீங்காமல் நெஞ்சில் இருக்கு உந்தன் பேர்தான் இங்கு தேசிய கீதம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த புதுக்கவிதை பாணியில் இந்த பாடல் வரிகள் அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் தேவாவினுடைய இசையில் கேட்டு ரசித்தோம். அதில் ஒரு வரி, அடுத்த வரி, ஏப்ரல் மாதம் கொதித்தாலும் உன்னை அணைத்தால் இது டிசம்பர் தான், டிசம்பர் மாதம் குளிர்ந்தாலும் உன்னை பிரிந்தாலே அது ஏப்ரல் தான், உனக்கெனத்தான் தோழி தோழி உருகுகிறேன் நீண்ட நாளி, அந்த தோழி நாளி என்பது அவருடைய ஐக்கானிக் வரிகள் அந்த பாடல் வரிகளை இருக்கும். அதை சொல்லதுக்காக நான் இருக்க நினைவுபடுத்தேன். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இரவு நேரத்தில் உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு, நமது நேர்கள் நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேர்கள் முகநூல் பக்கத்தில் யார் யாருன்னு பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் முதல் பாடலிருந்தே கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. என்மனவானில் பாடலை குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா போசஸ் அனுப்பியிருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் பேட்டை கடைத்திருவிலிருந்து ஆனந்த், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமல்லிசை அஸ்வினி நாகராஜ் இவங்க மனசு மேகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரவணன் இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள், நல்ல தேர்வு அப்படின்னு தியாகராயநகர் ரங்கராஜன் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியில் பாடல்கள் இடம்பெறும் பாடல்கள் கேட்டு மனது மயிலிறகால் வருடுவது போல் இருக்கிறது என்று கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இரவு நேர நீலாம்பரி ராகமதில் இரு விழிகள் நித்திரை போவதில் மனசு மயங்கும் வேளையில் மதிமயக்கும் இசை கோலங்களில் முழுதாக இணைத்து விட்டதில் என் மன வானில் சிறகடித்து பறந்தேன், பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க கவிதையோடு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவகுமார் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.

நிகழ்ச்சியினுடைய பாடல் தொகுப்பில் என் உன் அப்படிங்கிற வார்த்தையில் தோங்குகிற பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு பாடல் கேஜே ஏசுதாஸ் குரலில் நீதானந்த குயில் படத்திலிருந்து என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:45.

பாடல் துவக்கத்திலும் ஒரு ஆலாபனை, பாடல் முடியும் போதும் ஆலாபனை, அந்த சோகத்தின் அந்த நீட்சியை சொல்லும் விதமாக பாடல் அமைந்திருந்தது. கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜனுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் பலமுறை கேட்டது நம் மனசுக்குள் அப்படியே மனப்பாடமாக இருந்திருக்கும். கண்ணோடு மலர்ந்த காதல், நெஞ்சோடு கனிந்த நேசம், பொன்னாக வளர வேண்டும் வாழ்விலே, ஒன்றோடு ஒன்று சேரும் உல்லாசம் வாழ்வில் கூடும், என்றே நான் நினைத்த உண்மை நீரிலே, உன் மேனி சேர துடிக்கிது ஓர் மனம், கல்யாண காலம் வந்ததும் திருமணம், எப்போது அந்த சொர்க்கம் தோன்றுமோ அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே ஆ அப்படின்னு சொல்லி அந்த ராகம் இழப்பார் பாருங்க அப்பா, அதை கேட்கும் போதே மனசில் கண்ணீரும் அந்த காதலின் வலிகளும் அந்த பாடலில் வந்து போனது. அந்த பாடலை ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பிரசன்னராவ் ஸ்ரீவர்தினி குரல்களில் காதல் அழிவதில்லை படப்பாடல், என் மனசில் நீயே தானா.

ஸ்ரீராஜேந்தர் எழுதி இசையமைத்த அந்த பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என் உன் அப்படிங்கிற வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல் தொகுப்பு தான் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அங்காடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். நரேஷையர் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள்.

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கடலரு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை நாராயணி.

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் இன்றி துன்பம் இல்லை தாராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. நேர்கள், இனி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் துவக்கமாக ஒலிக்கும் பாடல் சூலம்.

மங்கலம் ராஜலட்சுமி பாடியது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்குட்டுவனின் பாடல் வரிகள். குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக.

நிகழ்ச்சியில் நிறைவாக மென்மினி மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் அரண்மனை கிளி படத்திற்காக முத்துலிங்கம் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்.

நேரம் காலை 4:10. நேர்களின் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய வண்ணை ஏஎன் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக பேசும் தெய்வன் முருகம் முருகன் என துவங்கும் குரு சுரஜானந்தா இயற்றிய பாடல் நாகவல்லி ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது லலிதேஸ்ரீ என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நிறைவாக வருவாரோ என துவங்கும் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய பாடல் சாமாராகம் ஆதித்தாளம்.

நேர்கள் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பழையவண்ணை ஏஎன் பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில் இசைக்கு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சி நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை நீ கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

0: அருள்மணி மாலை கேட்க போகிற நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ கந்தகுரு கவசம்.
1: கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு

சிவனை சிவராக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகன்.

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடு.

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல்.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா, தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறும்.

உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூ

என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோம்.

கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர்.

மனத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுகவா.

பக்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடென்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

தளர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவ

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்க நாதபடி எங்குமே முருகனப்பா, முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

சேர்த்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பார்

நிலை நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலேயே வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் கேட்கலாம்.